ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 17 நாள், ஸ்ரீ பராபவ வருடம், ஆணித்திங்கள், 24 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம், ராகம் சிந்து பைரவி.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 5. குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பிரிந்தார் மாட்டு. பொருள் இறைவனது உண்மை புகழை அறிந்து வாழ்பவருக்கு புண்ணியம் பாவம் எனப்படும் இருவினையும் இல்லை. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 5. குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பிரிந்தார் மாட்டு. பொருள் இறைவனது உண்மை புகழை அறிந்து வாழ்பவருக்கு புண்ணியம் பாவம் எனப்படும் இருவினையும் இல்லை. குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனதானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சாஜிதா அபேகம். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. சித்த மருத்துவத்தின் பயன்கள், அதன் சிகிச்சை முறைகள் பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பன்முக மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரைக்கானம். நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம். 7:50 சிகரம் தொடு, விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8:45 திரைகானம், 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம். இன்றைய தலைப்பு, இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா? 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:55 திரைகானம், 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம். இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகமொழி பாடல்கள். 7:00 திரைக்கானம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம். யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளம் அல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும்.

0: என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம் பக்தி பாடல்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% முதல் 100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்றைய நமது வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வேளாண் காடுகள் தேவை மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையல் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். இன்று 7:30 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான் ராணி லிப்ரோல் என்ற குறுணி மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: கால்நடைகளுக்கான ஆலோசனை. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப்

0: அமெரிக்க நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க

ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இயற்கையின் மொழி. மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து
1: தேசிய பசுமை படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, அவர்களுக்கான நிலங்கள் அதிகமான வந்து இடம், வீடு கட்டுறதுக்கான இடம், விவசாய இடங்கள், டவுன்ஷிப்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணக்கூடியது, வாகனங்கள், இப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய தேவையும் அதிகமாயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ஸ்னுடைய அதிகமா இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும்போது மீண்டும் சுற்றுச்சூழலினுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த நாடு வந்து சந்திக்கும் அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சைக்கிள்ல நம்ம போயிட்டு இருக்கோம்னா, அந்த சைக்கிள்ல ரெண்டு பேர் உட்காந்து போகலாம், மேக்சிமம் மூணு போகலாம், ஆனா நாலு அஞ்சு பேர் ஒரு சைக்கிள்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இல்லாம விழுந்து போயிடும். அதே மாதிரிதான் அந்த பூமி வந்து எவ்வளவு தாங்கும் சக்தி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாப்புலேஷனும் இருக்கணும். மிதமிஞ்சிய பாப்புலேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஒரு மனிதனுடைய தேவையை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய குடிக்கக்கூடிய தண்ணீர், உணவு, சுவாசிக்க காற்று, இருப்பிட வசதி, இவை அத்தனையுமே வந்து இந்த பூமி வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பூமி கிட்ட இருக்கக்கூடிய அளவு தான் கொடுக்க முடியும். இல்லாததை வந்து இந்த பூமியில இருந்து நம்ம கொடுக்க முடியாது. மகாத்மா காந்தி அடிகள் வந்து ஒரு அழகான ஒரு வரிகள் இந்த இடத்துல சொல்வார், நம்மளுடைய தேவைக்கான அனைத்துமே இந்த பூமியில இருக்கு, ஆனா நம்மளுடைய பேராசைக்கு இந்த பூமியில எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த பூமியினுடைய வளங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு தான் இருந்துட்டு, இந்த வளங்கள்ல இருந்துதான் நம்ம இத்தனை பாப்புலேஷன் மக்களுக்கும் கொடுக்கணும். நம்மள சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கு, அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய உணவு தேவையும் பூர்த்தி பண்ணி மனிதர்களுக்குரிய உணவு தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் தொகை அதிகமாகும் போது உணவு தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த விஞ்ஞானிகள் எம் எஸ் சுவாமிநாதன் இயற்கை விஞ்ஞானி அவரெல்லாம் வந்து புதிய வகை நெல் ரகங்கள், அதிக அளவில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு தானியங்கள்

0: இவைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தயார் பண்ணோம் இந்தியாவில். அப்படி தயார் பண்ணி இந்தியா வந்து இன்னைக்கு தன்னகர் இல்லாத ஒரு நாடா, மக்களை இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் அவங்கள பாதுகாப்பட வைக்கிறதுக்கு இந்த அறிவுபூர்வமான முன்னெடுப்புகள், திட்டங்கள், இவை எல்லாமே வந்து அந்த பாப்புலேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் தொகைக்கு தேவையான அளவுக்கு தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய விருப்பிடம் இருக்கும். அதே மாதிரி நகராட்சியினுடைய கழிவுகள், நகராட்சி கழிவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தக்கூடியது, இந்த வாகனங்கள் அதிக அளவில் வரக்கூடியது, இந்த வாகனங்களினுடைய பொல்யூஷன்ஸ், எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்குமே மக்கள் தொகை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளுக்கான நீர் ஆதார பகுதிகள் எல்லாமே நம்மளே தான், எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொல்யூஷன் பண்ணி, ஒரு ஓடைகள் கூட கையில தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இல்லாமல் இருந்துட்டு, இது மக்கள் வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மக்களுக்கான அடிப்படையா தேவையை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்தாதான் இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகைகளுக்கும் வந்து நம்ம வந்து உணவு கொடுக்க முடியும், இருக்கக்கூடிய அளவுக்கு வசதி எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். இப்பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வசதிகளும், எல்லா வாழ்க்கையினுடைய உயர்ந்த வாழ்க்கை முறையும் வேணும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவ்வளவு இடத்துக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய இடத்துல இருந்தான் நம்ம எடுக்க முடியும், இல்லாததான் இந்த பூமியில இருந்து இல்லாம வேறொரு இடத்துல இருந்து எடுக்க முடியாது. அதனாலதான் இந்த பூமியினுடைய தேவை முடிஞ்சு வேறொரு கிரகத்துல போய் நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வுகள் எல்லாம் பண்ணி நீ அங்க போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா எத்தனை காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமி, வாழக்கூடிய மனிதர்களும் உயிரினங்களும் தாவரங்களும் எல்லாமே வாழக்கூடிய தகுதியான இந்த ஒரு பூமி மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. இந்த பூமி கூட நம்ம வாழணும் அப்படின்னா, மகாத்மா காந்தி அடிகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மக்களும் வந்து பேராசை இல்லாம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கணும். இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இயற்கையை பாதுகாத்தாதான் நம்முடைய தலைமுறைக்கும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற உணர்வுகள் வந்து மக்கள்கிட்ட வரணும்.
1: மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தேசிய பசுமை படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் மற்றும் அதனுடைய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர் சாஜு அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: மருத்துவத்துல வந்துட்டு சித்த மருத்துவம் ஆகட்டும், ஆயுர்வேத மருத்துவம் ஆகட்டும், இல்ல யுனானி ஆகட்டும், ஹோமியோ ஆகட்டும், அடுத்தது நம்மளோட அலோபதி ஆகட்டும், எல்லாமே வந்து இப்ப இருக்கிற காலகட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரும் பல்வேறுபட்ட நோய்வாய்ப்பட்டு பல சிகிச்சைகளுக்கு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப எல்லாருக்கும் மக்களே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வருவாங்க, இங்க சரியாகலன்னு அடுத்தது போவாங்க. அதே மருத்துவம் தான், கொஞ்சம் மாற்றா இருக்கும், ஒரு கலவைதான். அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்க இல்லைனாலும் திரும்பியும் அதே வந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நாங்க இப்ப கொடுக்க போறது எப்படி அப்படின்னா, முழுமையா பாத்தீங்கன்னா இயற்கை வழியில நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கை வழியில கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி. நேச்சுரோபதினா இயற்கையில வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்றத விட முக்கியமா உங்களோட உடல் கழிவுகளை எவ்வளவு நீங்க வெளியே தள்ளுறீங்களோ, அதே மாதிரி உடலுக்குள்ள எடுக்கிற உணவுகள் எந்த விதமா நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதை சார்ந்துதான் உங்களோட உயிர் சக்தியும் உடல் சக்தியும் மேலோங்குன்றது உண்மையான ஒரு விஷயம். இதை நீங்க வந்து முழுமையா எந்த மக்களா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கீங்க, இப்ப ஒரு காய்ச்சல் அடிச்சாலே உடனே என்ன பண்றோம், வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா காய்ச்சல் வரணும், சளி பிடிக்கணும், இதெல்லாம் இல்ல, உடனே என்ன பண்ணும், நிறுத்துறதுக்காக மாத்திரை மருந்துகள் வேற என்னென்ன பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள் மலம் மூலியமாவோ அல்லது உடல்ல இருக்கிற அந்த சளி பிடிக்கிறது, வியர்வை, இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்திலயுமே வெளியே வந்தா மட்டும்தான் அந்த உடல் டீடாக்ஸ் ஆகும், சுத்தப்படுத்த கழிவுகள் நீக்கப்பட்டா மட்டும்தான் அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா

0: வகைகளை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த முறையில எடுத்துக்கணும், எவ்வளவு பக்குவத்துல எடுத்துக்கணும், எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது. முதல் இப்ப இருக்கிற காலகட்டத்துல உணவை வந்து முதல் எடுத்துக்கிற முறையே நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. எப்படின்னா அதை மருத்துவமா நான் சொல்ல போனோம்னா நம்மளோட உமிழ்நீர் தான் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய மருந்து. மென்னு அந்த உணவு வந்து உமிழ்நீரோட எவ்வளவு நீங்க மென்னு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உயிராற்றலையும் அது பெருக முடியும். உடல்ல இருக்கிற ஆர்கன் அத்தனையுமே நல்லா வளமாவும் இருக்க முடியும், வலுப்படுத்தவும் முடியும். அடுத்தது கழிவுகள் சரியா போகுதா அப்படின்றது. நீங்க மென்னு சாப்பிட்டாலே நிச்சயமா கழிவுகளும் கண்டிப்பா சரியா போயிடும். முழுங்கும் போது வயிறுல கட்டிக்கும். அது சாப்பிடுற உணவு எந்த மாதிரி சாத்வீக உணவா இல்ல எந்த மாதிரி, அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு உணவுக்கும் வந்துட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. பட் இப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப கிடைக்கிற உணவுகள் வெளியே இருக்கிறது எல்லாமே ஈஸியா எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு நீ 1000 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா 10000 ரூபாய் உங்களுக்கு செலவுதான் இருக்கு, மருத்துவ செலவு தான் வருது. 10 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டாலும் அது முழுமையா அந்த உடலுக்கு தேவையான உணவா, இயற்கையான உணவா, நன்மை குடிக்கக்கூடிய உணவா அப்படின்றது வந்து நம்ம பார்த்து சாப்பிடாதது முதல் தவறா இருக்கு. ஸோ முதல் அதை நம்ம பார்த்தே ஆகணும். அந்த உணவு வந்துட்டு நல்லா மென்னு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இது உணவு வந்து சாப்பிட்றது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. நம்ம தூங்க போற டைம்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா தூங்க போற டைம் அதை விட டைம் மாறி போயிடும். அப்ப அந்த ஜீரணத்தன்மைகள் கண்டிப்பா காணாத போயிடும். காலையில மோஷன் போற டைம் காலையில நீ 5 மணிக்கு 6 மணிக்கே போகணும் அப்படின்னா கழிவுகளை வெளியே தள்ளணும்னா நீ 10 மணிக்கு தான் தள்ளுவோம். அப்ப எல்லாமே முறையற்ற ஒரு செயலா இருக்கும் போது எல்லாமே மாறி போயிடுது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாத்தினோம்னா எல்லா மருத்துவமே நமக்கு வந்துட்டு உதவி செஞ்சிடும்.
1: நலமுடன் வாழ
2: இதுவரை பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் மற்றும் அதனுடைய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர் சாஜு அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லப்படுகின்ற இந்திய தண்டனை சட்டத்தை பற்றியும், அதன் பின்னாளிலே 1862 தோற்றுவிக்கப்பட்ட இந்த சட்டம் பல்வேறு விதங்களிலே மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்தியாவிற்கான தனியான தண்டனை சட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த தண்டனை சட்டமானது தற்போது அதனை பயன்படுத்துவதற்கு மாற்றாக 2023 July 1 முதல் பாரதிய நியாய சன்னிதா என்று சொல்லப்படுகின்ற BNS என்ற சட்டமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நமது இந்தியாவில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த தண்டனை சட்டமானது பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் விதமாகவும், ஏற்கனவே உள்ள இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லப்படுகின்ற இந்திய தண்டனை சட்டம் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியுள்ள காரணங்களினால் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி இந்திய அரசாங்கத்தினால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் பாரதிய நியாய சன்னிதா என்பதாகும். முதலில் நாம் இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லப்படுகின்ற இந்திய தண்டனை சட்டத்தினுடைய தோற்றத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்திய தண்டனை சட்டம் என்பது 1800களிலே வடிவமைக்கப்பட்டது. அதை வடிவமைத்து அதனை வரையறுத்தவர் முதல் இந்திய சட்ட குழுவை சார்ந்த த ஃபர்ஸ்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த சட்ட நிர்ணய குழுவை சார்ந்த தாமஸ் பாபிங்டன் மெக்காலே என்பவரால் அது வடிவமைக்கப்பட்டது. அந்த தாமஸ் பாபிங்டன் மெக்காலே இதனை வடிவமைக்கும் பொழுது அந்த சட்டங்கள் பெரும்பாலும் இங்கிலாந்து சட்டங்களை ஒத்து இருந்தது. மேலும் அதிலே காணப்படுகின்ற நெப்போலனிக் கோட் அண்ட் லூயிசியானா சிவில் கோட் ஆகியவற்றையும் அதிலிருந்து சில வாசகங்களை இதனோடு இணைக்க வேண்டிய சூழ்நிலையிலே அவர் இணைத்திருந்தார். இந்த ஜான் மக்களே 1800களிலே இதனை வடிவமைக்கும் பொழுது நம் நீலகிரி மாவட்டத்திற்கென்று ஒரு முக்கியத்துவம் அதில் இருக்கிறது. அதாவது நீலகிரி மாவட்டத்திலே நீதிமன்ற வளாகம் இருக்கின்ற, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற நீலகிரி மாவட்ட நீதிமன்ற பழைய கட்டிடம், தற்போது தபால் தந்தி அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த கட்டடத்திற்கு பக்கத்திலே இருக்கிற கட்டடத்திலே அதனை ஜான் மெக்கெல்லே அங்கே இருந்து அதனை வடிவமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருப்பினும் இந்திய தண்டனை சட்டத்தை வடிவமைத்து 1860 இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். 1856 இதனை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வடிவமைப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்காக அதை தோற்றுவிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்திலே ரவுலட் என்கின்ற ஒரு ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட ரவுலட் சட்டமும் இதனோடு சில இணைவுகளை மேற்கொண்டிருக்கிறது. ரவுலட் சட்டம் 1857 கொண்டு வரப்பட்டு அதில் பல்வேறு விதமான தீவிரமான பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. ஆக இது போன்ற ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தப்பட்டு அதற்கு பின்னர் ஜனவரி 1 1860 இந்திய தண்டனை சட்டம் அரசியல் ரீதியாக அரசாங்கத்தினாலே தோற்றுவிக்கப்பட்டது.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீசுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய

0: துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின்போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷீர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகியூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:25.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிட்டு இருக்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் விவேக் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடிய பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: உருவாக்கி ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்

அவனை அழைத்த முதற் சொல்லிலேயே ஏளனம் ஒலிக்க அலட்சியமாக அழைத்தது அந்த அறிவு சிங்கம். குழந்தாய், 1, 2, 3 எனப்படும் எண்கள் எண்ணுவதற்கு மட்டும் பயன்படும் குறிகளா, அல்லது அவைகள் குணங்களாதலும் உண்டா? ஐயா, எண்கள் 1, 2, 3 என எண்ணுவதற்குரிய குணத்தை பெற்று பொருள்களை எண்ணும் தொழிலை செய்யும் பொழுது குறியீடுகள் ஒருமை, இருமை, மும்மை என எண்ணும் தன்மையாகிய மூலப்பண்பாகவே நிற்கும்போது குணங்கள். எண்ணுவதை குணமாக சொல்லும்போது சங்கை என்று சொல்கிறார்கள், தருக்க நூலார். அணியாக சொல்கிறார்கள், அலங்கார நூலார். கருவிகளாக சொல்கிறார்கள், கணித நூலார். எண்களில் ஒருமைதான் அழிவில்லாதது என்பது தருக்க நூல்களின் முடிவு. ஒருமைக்கு மேல் யாவும் எல்லையற்றவை. எல்லையற்றவை யாவையோ அவை அளக்க முடியாதவை. 1, 2, 3 என எண்ணத் தொடங்கி ஒவ்வொன்றாக வளர்ந்து வளர்த்து கொண்டு போய் எண்ணும் ஆற்றல் இறுதியாக சோர்ந்து முடங்கிய முடிவான மூளைக்கு கோடி என்று பெயரிட்டுவிட்டு தளர்ந்து போனார்கள். தெரு முடிகிற இடத்திற்கு தெருக்கோடி என்று பெயர் சொல்கிறார் போல எண் முடிகிற இடத்திற்கும் கோடி என்று பெயர். ஒருமை அல்லாதது எல்லாம் பன்மை என்பது எங்கள் தமிழ் வழக்கு. ஒருமை, இருமை, பன்மை என்பது வடமொழி வழக்கு. எண்களில் ஒன்றுதான் நித்தியம், ஏனையவை அநித்தியம் என்ற கருத்து காத்தியாயனர், தொல்காப்பியர், பாடியக்காரர் எல்லோருக்கும் உடன்பாடு. 11 என்பதை 1 மிகுதியாக உடைய 10 என்றும், 31 என்பதை 1 மிகுதியாக உடைய 30 என்றும் காத்தியாயனர், தொல்காப்பியர் ஆகியோர் பிரிப்பர். எண்ணால் அளக்க முடியாதவற்றை அளப்பதற்குதான் தருக்கத்தில் பரிமாணம் என்று மற்றொரு குணம் வகுத்தார்கள். 1, 2 என எண்ணி அளக்க முடியாமல் நுண்மை, பெருமை, குறுமை, நெடுமை என கருதியே அளக்க முடிந்தவற்றை பரிமாணத்தால் அளக்க வேண்டும். நல்லது, நீயும் ஏதோ விவரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாய். இதோ இந்த கேள்விக்கு பதில் சொல். ஒருமை அல்லாதனையெல்லாம் பன்மை என்பது தவிர ஒருமையிலும் பன்மை உண்டோ? உண்டு. 1, 2 அரைப்பகுதிகளும், 4 கால் பகுதிகளும், 8 அரைக்கால் பகுதிகளும் கூறுபடுத்தினால் இன்னும் பல பகுதிகளும் அடங்கியிருக்கின்றன. ஒருமையிலும் பின்ன வகையால் பன்மை காணலாம். ஆனால் பின்னப்படும்போது பொருளின் குணம் சிதையுமாதலால் முறைப்படி அவற்றை பன்மை என ஒப்புக்கொள்ள இயலாது. குணம் பொருளுக்கு உரியதாக சொல்லப்பட்டது. ஒன்றாயிருந்த பொருள் 2ஆகவும் 4ஆகவும் 8ஆகவும் சிதைந்த பின் அவற்றை எண் என்னும் குணத்தால் அளப்பது நியாயமாகாதையா? தருக்கத்தில் பொருள் சொல்லி பின்புதான் குணம் சொல்லியிருக்கிறார்கள். பக்கத்தில் நின்ற நீலநாகருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பிள்ளையை நாங்குரடிகள் மறுபிறவி எடுக்க செய்து அனுப்பினார் போல அறிவின் அவதாரமாய் ஆக்கி அனுப்பிவிட்டாரே என்று எண்ணி எண்ணி வியந்தார் அவர். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலமுற்றத்து படைக்கல சாலையில் மாமரத்து காய்களின் சாயலை கீழே நீர்ப்பரப்பில் பார்த்துக்கொண்டே குறித்தவராமல் இளங்குமரன் அம்பெய்து வீழ்த்திய நாளில் குறித்தவராமல் பார்க்கும் கண்களுக்கு வில்லாற்றல் வளர்வதைப் போல் குறித்தவராமல் நினைத்து நினைத்து அடைய வேண்டிய லட்சியம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதற்கு அருகில் போய்விடுகிற மனம் உடையவனுக்கு தவத்தினால் சித்திகளெல்லாம் கிடைக்கும். அந்த தவம் இந்த பிள்ளையிடம் இருக்கிறது என்று இளங்குமரனை காண்பித்து மற்ற மாணவர்களுக்கு முன்னால் தான் அவனை புகழ்ந்த வார்த்தைகள் இன்று தன் முன்னாலேயே நிதர்சனமாக அர்த்தம் பெற்று விளங்குவதை நீலநாகர் உணர்ந்தார். அந்த பன்மொழி புலவர் தமது தோளிலிருந்து வழுகி நழுவும் பட்டுப் போர்வையையும், மனத்திலிருந்து வழுகி நழுவ பார்த்த அகம்பாவத்தையும் இவ்வளவு விரைவாக விட்டுவிட துணியாமல் ஒரே சமயத்தில் இழுத்து நிறுத்தி போர்த்தி கொண்டவராக மேலும் இளங்குமரனை கேட்டார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
5: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: கேட்ட பாடல் விவேக் பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் விஜய் மற்றும் பூவையர் இணைந்து பாடிய பாடல் பிகில் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரேஸ்.
1: சிகரம் தொடு
2: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலை வாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிப்ளமா சிவில் பொறியியல் மற்றும் அதன் தொழில் வாய்ப்புகளை பற்றி நாம் அறிவோம். டிப்ளமா சிவில் பொறியியல் என்பது 3 ஆண்டுகள் கொண்ட தொழில்நுட்ப கல்வித்தமாகும். இந்த படிப்பின் மூலம் கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள், அணைகள், நீர்வழங்கு அமைப்புகள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு திட்டங்கள் வடிவமைத்தல், கட்டுமானம் செய்தல், பராமரித்தல் போன்ற துறைகளுக்கு தேவையான கோட்பாடு அறிவும் செய்முறை திறன்களும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இப்படிப்பில் கற்பிக்கப்படும் முக்கியமான பாடப்பிரிவுகள் யாதெனில், பொறியியல் கணிதம், பொறியியல் இயற்பியல் மற்றும் மெக்கானிக்கல், சர்வேயிங், கட்டிட பொருட்கள் மற்றும் கட்டுமானம், காங்கிரீட் தொழில்நுட்பம், கட்டமைப்பு பொறியியல், மண் பொறியியல், போக்குவரத்து பொறியியல், சுற்றுச்சூழல் பொறியியல், நீர்வள பொறியியல், மதிப்பீடு மற்றும் செலவு கணக்கீடு, ஆட்டோகேட் மற்றும் பிற வடிவமைப்பு மென்பொருட்கள். மாணவர்கள் பெறும் திறன்கள், அதாவது இப்படிப்பின் மூலம் மாணவர்கள் எவ்வகையான திறன்களை பெறுகின்றனர் எனில், கட்டுமான வரைபடங்களை படித்து தயாரிக்கும் திறன், நில அளவீடு மற்றும் சர்வேயிங், கட்டுமான பணிகளை திட்டமிட்டு மேற்பார்வை செய்தல், செலவு கணக்கீடு மற்றும் அளவீடு, ஆட்டோகேட் மற்றும் கேட் மென்பொருட்களை பயன்படுத்தும் திறன், திட்ட மேலாண்மை மற்றும் குழுவாக செயல்படும் திறன். மேலும் இதன் தொழில் வாய்ப்புகள் யாதெனில், இரு வகையான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது, அரசு துறை மற்றும் தனியார் துறை. அரசு துறையில் டிப்ளமோ படித்தவர்களுக்கு கீழ்கண்ட துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்பு உள்ளது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்திய ரயில்வே, மாநகராட்சி மற்றும் நகராட்சி, குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம், ஊரக வளர்ச்சித்துறை, மத்திய பொதுப்பணித்துறை. மேலும் தனியார் துறையில் கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், உள்கட்டமைப்பு நிறுவனங்கள், கட்டிட வடிவமைப்பு மற்றும் ஆலோசனை நிறுவனங்கள், தொழிற்சாலை மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள், இவை அனைத்தும் தனியார் துறைகளில் வரும். வேலைவாய்ப்பு பதவிகள், படிப்பின் மூலம் வரும் வேலைவாய்ப்பு பதவிகள் யாதெனில், ஜூனியர் என்ஜினியர், சைட் என்ஜினியர், சிவில் சூப்பர்வைசர், குவான்டிட்டி சர்வேயர், எஸ்டிமேஷன் என்ஜினியர், கேட் டிராப்ட்ஸ்மேன், குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியர், ப்ராஜெக்ட் குவார்டினேட்டர். இதை தவிர உயர்கல்விக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனில், டிப்ளமோ முடித்த பிறகு மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து கொள்ளலாம். அதாவது பிஇ அல்லது பிடெக் நீங்கள் அதை தேர்வு செய்து 2ஆம் ஆண்டில் லேட்டரல் என்ட்ரி, அதாவது நேரடியாக 2ஆம் ஆண்டில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இப்படிப்பின் மூலம் ஆட்டோகேட், ஸ்டாட் ப்ரோ, ரிவிட், பிஐஎம், பிரைமீரா, குவான்டிட்டி சர்வேயிங் போன்ற சான்றிதழ்கள் இப்படிப்பிலேயே நீங்கள் பெற்று அந்த சான்றிதழ்கள் மூலம் நீங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். தொழில் முனைவர் வாய்ப்புகள்,

0: படிப்பின் மூலம் நீங்கள் ஏதேனும் தொழில் முனைய ஏற்பாடு செய்வீர்கள் எனில் சிவில் பொறியியல் டிப்ளமோ முடித்தவர்கள் தங்களுக்கென கட்டுமான ஒப்பந்த நிறுவனம், கட்டிட ஆலோசனை நிறுவனம், சர்வேயிங் சேவை, மதிப்பீடு மற்றும் செலவு கணக்கீட்டு சேவை, கட்டட புதுப்பிப்பு நிறுவனம் போன்ற தொழில்களை தொடங்கலாம். சம்பள வேலைவாய்ப்பு இதன் மூலம் நீங்கள் பெறுவது யாதெனில் புதிய பட்டதாரிகள் ஆண்டிற்கு 2.5 லட்சம் முதல் 4.5 லட்சம் வரை பெறலாம். 2 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு வரை அனுபவம் உள்ளவர்கள் ஆண்டிற்கு 4 லட்சம் முதல் 7 லட்சம் வரை நீங்கள் பெறலாம். 5 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேல் உங்களது திறமை இருந்தால் 7 லட்சம் முதல் 12 லட்சம் வரை இதன் மூலம் நீங்கள் பெறலாம். அந்தந்த நிறுவனத்தை பொறுத்து உங்களது வருமானம் அதற்கேற்றால் போல் அதிகமாகலாம். எதிர்கால வளர்ச்சி, இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், நெடுஞ்சாலை, மெட்ரோ ரயில், விமான நிலையங்கள், வீட்டு வசதி திட்டங்கள், தொழிற்பூங்காக்கள் மற்றும் நீர்வள மேம்பாடு திட்டங்கள் அதிகரித்து வருவதால் திறமையான சிவில் பொறியாளர்கள் அதிக அளவில் தேவைப்படுவதால் மாணவர்கள் இந்த சிவில் பிரிவினை நீங்கள் தேர்வு செய்வதன் மூலம் அதிக அளவில் வருமானம் ஈட்டி உங்களது வாழ்வை நீங்கள் மேம்பட செய்யலாம். ஸோ இதெல்லாம் மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலியமா வந்துட்டு நீங்க படிக்கிறது மூலியமா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு வேலை கிடைக்கும். அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா நீங்க வந்து படிச்சதுக்கு அப்புறமேலே அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு. கூடவே வந்துட்டு நீங்க வருமானத்தை மீட்டு இந்த பாடப்பிரிவினை நீங்கள் படித்து நீங்கள் மேம்மேலும் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற உங்களது வாழ்வை நீங்கள் மேம்பட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுனால வந்துட்டு நமக்கு அரசு நிலையிலும் சரி தனியார் துறையிலும் சரி நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள். தமிழ்நாடு கூட்டுறவு பயிற்சி சேர்க்கைக்கான விவரம். கூட்டுறவு மேலாண்மையில் முழுநேர பட்டய படிப்பு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20/7/2026 மாலை 5 மணி வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் tncu.tn.gov.in. அடுத்ததாக திருப்பூர் மாவட்ட சுகாதார சங்கம். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் 97 மருத்துவ மற்றும் துணை பணியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள். மொத்த காலி இடங்கள் 97 பணியிடங்கள். மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி June 29/2026 மற்றும் TNPSC Group 1 தேர்விற்கான 2026 அறிவிப்பு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி July 29. TNPSC ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு CTSE அறிவிப்பு எண் 04/2026. மொத்த காலி பணியிடங்கள் 476. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி June 25/2026.
2: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொழில் நிகழ்ச்சியில்.
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
5: தொடரும் பாடல் நட்பே துணை திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
0: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
2: பார்க்கத்தானே போறேன்.
0: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
3: 101.8 இது
4: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
5: என்னமா கீழே சத்தம்
6: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
3: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் டி இமான் இசையமைப்பில் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் தாமரை பாடல் வரிகளில் டீமான் இசையமைப்பில் போகன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. குட் மார்னிங் நிலகிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடலுடன் குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 8:30.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
0: டி
4: கடி
0: பேச்சு
4: நகைச்சுவை நிகழ்ச்சி.
1: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
5: சென்ற வாரம்
6: டேய், நான் தாங்க காரை நிறுத்த கூடாதுன்னு சொன்னலடா, எதுக்குடா இப்ப காரை இங்க கொண்டு வந்திருக்கீங்க?
7: பெரியப்பா அவர் அப்படிதான் கத்தவர், கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவார், கண்டுக்காதீங்க.
8: இது எனக்கு ரொம்ப பழகி போச்சு. பஞ்சாப்லே நான் கார் நிறுத்துறதுக்கு எப்படி இடம் பிடிக்குது தெரியுமா?
7: நைட்டோட நைட்டா நீயே போய் அங்க படுத்துருவியா?
8: நீ பேசிட்டே இருக்குதும் பண்ணதும் நான் கார் பார்க் பண்ணுது.
9: ஏய் மில்க்மேன், எங்க வந்து யாருக்கிட்ட வந்து சண்டை போடுற? இது எங்க ஏரியா ஆக்கும்? நம்ம காரை கேவலப்படுத்திட்டு அவன் காரை கொண்டு நடு ரோட்ல நிறுத்திக்கிட்டு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கா? நீங்க பேசாம பாத்துட்டு நின்று இருக்கீங்க.
7: அந்த பக்கம் போய் நிறுத்துடா.
8: நம்மளே டா சொல்லுது, வழி வழி வழி விடு, நம்மளும் கார் நிறுத்துது விட. ராமசாமி
7: டீன சொல்லுவாங்க பெரியப்பா,
8: இது எனக்கு பேட் டேடா.
4: இனி இந்த வாரம்
9: என்ன
7: சரோஜாக்கா, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, ப்ரொடக்ஷன் கம்பெனில வேற பால் கறந்துட்டு இருக்காரு.
9: என்ற உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா?
7: ஆமா, பின்ன அவர் பால் கம்பெனி வச்சிருக்காரு, நாளை பின்ன உங்க கடைக்கு ஃப்ரீயா பால் சப்ளை பண்ணுவாருல்ல?
10: ஃப்ரீயா எல்லாம் குடுக்காதீங்க பெரியப்பா, அப்படித்தான் வளருவான். இவன் சொல்லிட்டு ரெண்டு சொம்பு பால் அவன் வீட்டுக்கு வாங்குவானாக்கும்.
9: இவன் மூஞ்சி பார்த்தா ஃப்ரீயா பால் குடுக்கற மாதிரியா இருக்குது. இங்க வந்து ஃப்ரீயா வடைய போண்டா தின்னுட்டு போற மாதிரி இல்ல இருக்குது. உங்க கூட சேர்றவன் எங்க இருந்து ஃப்ரீயா பால் குடுக்க போறான்?
7: என்னதா இருந்தாலும் அவரு குருவாயூர்ல இருந்து வரேன்னு சொல்லி பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரு, அதை நம்ம நம்பிட்டு வேற இருக்கோம். அவருக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணும். கொஞ்சோண்டு இடம் தானே, குடுத்துட்டு போங்க.
6: ஏண்டா, பக்கத்து தெருல இருந்து வாங்குற பாலே நமக்கு போதுமானது, பஞ்சாப்ல இருந்தாலும் பால் வேண்டாம்.
8: குப்புசாமி, அவைக்கு டிக்கெட் கார் கத்துனட் கேப்லே நான் காரை விட போட்டாச்சு, நான் வரேன், டாடா பாபாய்.
10: டேய் ராமசாமி, என்னடா விடுஞ்சின்னு ஆளக்கான அங்க பாருற பெரியப்பா, இவ்வளவு திருசா வந்திருக்காரு பாருறா, கரடி எல்லாம் போட்டு.
7: ஆமாடா, இப்பதான் அக்மார்க்கு பால்காரர் மாதிரியே இருக்காரா?
10: என்றா எது சொன்னாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கா ராமசாமி. அவர் பார்த்தா ஒரு ஓனர் மாதிரியும், அவர் கீழே நாலு பேரு வேலை செய்யற மாதிரி மாட இல்ல?
7: ஆமாமா, அவர் கீழே ஒரு நாலு எறும்பு மாடு வச்சு மேய்க்கிற மாதிரி தான் இருக்குதே, வா பாக்கலாம்.
10: என்ற பெரியப்பா கார்ல இப்படி கிறுக்கி வச்சிருக்காங்களா ராமசாமி?
7: ஆமாண்டா, எவனோ பேர் எழுதிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன்.
10: என்னடா நோ பார்க் பார்க்கிங் எழுதி வச்சிருக்காங்கடா.
7: ஆமாண்டா, பார்க்கிங் தான் குலைக்கிறது இல்ல.
10: இங்க வந்து யாரா குலைச்சது இப்படி?
7: அடே, உன் பெரியப்பா தான்டா எவனோ குலைக்க வேணாம் எழுதி இருக்கான்.
10: குலைக்க வேணாம், அவர் பேர் போட்டுல எழுதி இருக்கணும் குருவாயூர் பெரியப்பான்னு. இது என்னடா இப்படி எழுதி வச்சிருக்காங்க, நோ பார்க்கிங்னு?
7: பேர் தெரியாதவன் எழுதிருப்பான்டா.
10: ஏன்டா, அது அவர்கிட்ட போய் சொல்லிருக்கலாமேடா. இதனடா இப்ப நல்ல கார் நாசம் பண்ணிட்டாங்களடா.
7: அதானடா, என்றா இது கார் புல்லா கிறுக்கிறுக்கி வச்சிருக்கானுங்க.
8: ஏ மேரா பியூட்டிஃபுல் கார், கருமேலே சனி தட்டும் போது கூட இவ்வளவோ ஈ மொய்க்கலையே. ஓ கொமதா, என்னது போர்டுல எழுதுறதெல்லாம் கார்ல எழுதி வச்சுக்குது, எந்த துஷ்மன் எழுதினது? கார்ல ஒரே நோ பார்க்கிங் கிறுக்கி இருக்குது. என்ன காரு, எவ்வளவு பைசா கொடுத்து வாங்கினது, இப்படி பண்ணிட்டாங்களே. பழுத்தி கழுவினாலும் இது போகாது.
9: அட குரங்குங்களா, இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா பேசாம இருக்க வேண்டியதானடா. அது நோ பார்க்கிங் இல்லடா, நோ பார்க்கிங்.
7: எப்படா இவங்க கரெக்டா சொல்றாங்க, இவங்கதான் எழுதிருப்பாங்களா?
10: அதானே எனக்கும் புரியல, நீங்களே எழுதுனீங்க.

0: வந்துருங்கடா, உடனே வந்துருங்க. தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா கத்துக்குங்க. நானே அந்த ஆளு பிரம்ம புடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கானேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கிற நீங்க என்னடா நான் சொல்லி கொடுத்தத நக்கல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க.
1: தெரியாத விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஏன் பெரியப்பா கார் தான் கிடைச்சதா பெரியப்பா?
2: எனக்காடி அழுகிறீடா, என்ற பெரியப்பா உன்ற பெரியப்பா சொல்லி அழுகிறீடா, மறந்துட்டியா?
1: ஆமாட்டா, அப்புறம் பால் கோவலா அவங்கிட்ட தானடா இருக்குது, குடுக்காம போயிட போறான்டா, அழுகுடா.
0: ஏனுங்க இங்க பாருங்க, அந்த ஆளோட கார் பூரா நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் எழுதி வச்சிருக்கானுங்க. யாரோ
3: அத பண்ணினதே நான் தான்.
0: என்னது நீங்களா குழந்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு எதுக்குங்க இந்த வேலையை பண்ணீங்க? நாம பொருள் மாறுதா அடுத்தவும் பொருள்னு சொல்லுவீங்க, நீங்களா இப்படி பண்ணீங்க? என்ன பழக்கம் இதெல்லாம்?
3: மாறின, மாறி இருக்கேன், மாறிட்டே இருப்பேன்.
0: என்னங்க சொல்றீங்க?
3: அட, மாற்றம் ஒன்றுதான் மாறாது தம்பி.
4: அது நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும்.
5: வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும்.
4: நாய குளிப்பாட்டி நடுவெட்டுல வச்சாலும் அது வாலாட்டிக்கிட்டு தான்
5: இருக்கும். ஆட்டு தெரியுமில்ல, வாரை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன்டா நடுவெட்டுல போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்! கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது, ரெண்டே ஏன்டா கம்பேர் பண்ணி?
0: அந்த ஈரவங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும், நீங்க எதுக்கு மாறினீங்க?
3: நான் தான் மாறணும் மாறணும் நீங்க தானே ஆசைப்பட்டீங்க.
0: உலகமே தலையில நின்னாலும் உங்களையும் மாத்த முடியாது. நீங்க என்ன வெங்காயத்தை குறிச்ச ஒண்ணுமே இல்லாத மாதிரி மாறி கிடக்குறீங்க இப்படி?
3: உலகம் எதுக்கு அம்மனி தலையில நிக்கணும்? அது நேரா நிக்கிறதுனால தான் நம்மளும் நேரா நிக்கிறோம்.
0: இதுக்கு நான் என்ன பதில சொல்ல? என் நேசமணிக்கு என்னமோ ஆயிடுச்சு. நேசமணி, நேசமணி, நீதான் பேசுறியா?
6: நாட்டிக்காரமா, என் சுகத்தை பார்த்து என் சுகம் உங்களையும் தாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன்.
3: ரெண்டு பேரும் அழுகை நிறுத்துங்க. கார்ல எழுதுனது நான் தான், எடுதா வண்டிய.
6: இங்க பாரு டீக்கார தம்பி, நம்பல் நீங்களுக்கு நல்லா பாட கத்து கொடுக்குது, நீங்களே சும்மா விடாது.
1: இவன் எதுக்குடா நேசமணிக்கு பாட கத்து குடுக்கறான்?
2: அதானே எனக்கும் புரியல. ஒருவேளை நம்ம நேசமணி அண்ணனுக்கு சங்கீதம் கத்து குடுக்க நினைச்சாலே என்னமாடா?
1: அந்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமாடா?
2: எப்படி இருக்கும்?
1: தென்பகமே தென்பகமே
2: என்ற பெரியப்பா பார்த்தவனுக்கு நக்கலா தெரியுதாக்கும். அவர் கார் அப்படி இருக்குன்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு.
6: டிக்கெட் தம்பி, இப்போ நான் என்ன பண்ணுது பாரு, உன்னை சும்மா விடாது. மாட்டுக்கு முக்கணங்கயிறு போட்ட மாதிரி உனக்கும் போடுது, உன்னை லாக் பண்ணுது.
0: ஏனுங்க அவன் எங்கேயோ விறுவிறுன்னு போறான் பாருங்க. நீங்க என்னங்க இப்படி இருக்கிறீங்க?
3: போட்டும் போட்டும், எவ்வளவு தூரம் போறானோ போட்டும். எவ்வளவு பெரிய சம்பவம் வந்தாலும் பாக்குறதுக்கு நான் ரெடி.
0: என்ன சிரிப்பு தோரணையே வேற மாதிரி இருக்குது.
3: இப்ப எதுக்குமா துப்புற? நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், துப்புற நீ?
0: நீங்க பேசுறதுக்கு நான் துப்புல, எதுக்கு துப்புன தெரியுமா?
3: எதுக்கு?
0: இது என்ன நீங்க போட்டுட்டியா?
3: ஆமா,
0: அதுக்குதான் துப்புன. டீயும் ஒழுங்கா போட மாட்டேங்கிறீங்க. பஜ்ஜியை போட சொன்னா ஏதேதோ சேப்புல சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
3: எல்லாம் இப்பதான் மறுபடியும் கத்துக்கிட்டு இருக்கிறா மணி.
0: கத்துக்கிட்டு இருக்கீங்களா?
3: புதுசா எல்லாத்தையும் அப்படி ட்ரை பண்றா மணி.
7: கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை. இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்க.
8: இப்ப வடைக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்பந்தம்?
7: இந்த நொர நாட்டியம் எல்லாம் எங்கிட்ட பேசு.
0: கிழிஞ்சு போச்சு போங்க, இருக்கிற நாள் கஸ்டமரையும் வாயில போட்டு தண்ணி ஊத்திர வேண்டியதா?
3: நான் தான் சொன்னனே மாற்றம் மாற்றம்னு. அட்ட மாற்றம் தான் இது.
6: ஒரே போ, ஒரே போ, மெரகாடி ஹாரஹே. ஒரே போ, ஒரே போ, மெரகாடி ஹாரஹே. வாங்கடா மெரகாடிக்க தள்ளுங்கடா. பழையபுரம் பண்ணே பூரம் சின்ன தாயு பெத்த பெட்டா, பிச்சை முத்து ஏறி வரோண்டோய். ருக்குமணி வண்டி வருது, நேசமணி எங்க போகுது?
1: என்றா குருவாயூர் பெரியப்பான் சொன்ன சிங் பாட்டு பாடிட்டு இருக்காரு.
3: ஏ அவர் சிங்குடா, அதனாலதான் பாடுறாரா?
6: ஓகாய்க்கு பல்லே பல்லே, ஓகாய்க்கு பல்லே பல்லே, ஓகாய்க்கு பல்லே பல்லே, ஓகாய்க்கு பல்லே பல்லே.
1: ஏன்டா பெரியப்பா, கார்ல எவனோ கிறுக்கி வச்சிருக்கான், அதை கேட்க துப்புல. நீ பாட்டுக்கு பல்லே பல்லேன்னு பாட்டு பாடிட்டு இருக்க.
6: என் கார் நிறுத்த மாட்டேங்குது, நான் இங்க துவைக்குது.
1: ஐயோ கடவுளே, ஒண்ணு பால் கறக்குறான் இல்ல துவைக்கிறான், இவனை வச்சுட்டு என்ன பண்றது?
0: ஏனுங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க.
3: என்ன பண்ணிட்டு இருக்கான்
0: அங்க பாருங்க கொஞ்சம்.
3: ஐயோ இவன் பண்ற வேலை,
0: நடு ரோட்ல உட்காந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பல்லையிலக்கா பல்லையிலக்கா மாதிரி.
3: டேய் சோப்பு தண்ணி மேல எல்லாம் தெளிக்குது, சும்மா என்னடா?
1: நேஸ்மணின உங்க காரை சலவக்கல்லாக்கிட்டான்.
9: அதுக்காச்சது ஓத விஷயம் சந்தோஷப்படுறா பாத்தியான்ற பெரியப்பாட பிரெயின.
0: ரொம்ப அறிவு நினைச்சுக்காதீங்க, கம்மிதான். பார்க்கிங் இடம் பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. உங்க பெரியப்பா வா, பெரியப்பா.
6: நான் இங்கே கல்லு வைக்குது, இங்கே துவச்சி முடிச்சதும் இந்த கல் இங்கே தான் இருக்கும். இங்கே ஒரு மாடியும் கட்டுது, நீ என்ன சரியோ செய்யும்.
0: நீ ஒரு விட்டு ஊர் வந்து இத்தனையும் பண்ணிட்டு இருப்ப, நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்க என்ன பண்றோம்னு பாரு.
1: என்றா உங்க பெரியப்பா சும்மாதான் வந்தேன்னு சொன்னாரு, கூட ஒரு மாடும் ஒரு பெரிய கல்லும் தூக்கிட்டு வந்திருக்காரு.
9: டே முதல் மரியாதை படம் பாத்துருக்கியா?
1: ஏன்றா யா அதுல ஏதாவது சீன் இருக்கா, அதை சொல்ல போறியா?
9: இல்ல அதே மாதிரி என்ற பெரியப்பா எப்படி பேர்பட்ட கழுத்துக்கிட்டு வந்திருக்காரு பாத்திருக்கியா?

0: ஒரு காலத்துல இவர் அந்த படத்தை 100 தடவை பார்த்தவராக்கும் அதே மாதிரி நடந்துக்கிறாரா?
1: ஏனுங்க, இவன் போற போக்க பார்த்த துணியை துவச்சு இங்கே காய் போட்டு பண்ணிட்டு இருக்குது. நாம துவச்ச துணிங்களை எல்லாம் தூக்கிட்டு வாங்க, கொண்டு வந்து இங்க கம்பியை கட்டி நாம காய் போட்டுருவோம்.
2: என்னடா இது, தலைமறைவா கொஞ்ச நாள் இருக்கலாம் நினைச்சா இங்க வந்தா என்னென்னமோ செய்ய வேண்டி இருக்கு. காரமோ டேய் நேசமணி, உன் வீட்டு துணியெல்லாம் நான் தூக்கிட்டு போய் காய போடணுமா? எல்லாம் என் தலை எழுத்து.
3: இரு இரு, பாக்கெட்டோட தூக்கிட்டு வர.
0: பெரியப்பா அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா?
4: மைசன், அவங்க டீ போடுது, நான் பால் கொடுக்குது.
0: இந்த ஆளுனே ஆவணா பால் இல்லன்னு.
1: இங்க பாரு குருவாயூர் பெரியப்பா, என்ன வேலை பண்றன்னு பாத்தியா? நீ எப்படி இங்க காய போட்டு இங்க என்ன பண்ணுவன்னு நானும் பாத்துறேன். ஏ ராமசாமி, கொஞ்சம் உதவி பண்ணு வாடா.
5: இதோ வந்துட்டேங்கா.
1: உனக்கு வாடச்சுட்டு தரேன் வாடா.
5: பாய்டா குப்சாமி.
0: என்றா ஒரு படையை கிடைச்சதுன்னு இந்த பால்க விட்டுட்டு போறியாடா என்றா நீ?
5: ஏண்டா பால்கோவா எப்பாவதா கிடைக்கும், ஆனா வடை வருஷம் முழுக்க கிடைக்கும்
0: என்றா ராமசாமி? நீ அவங்க கூட சேர்ந்து துணிக்காய போட்டுக்கிற என்றா நீயே?
5: ஆமாண்டா குப்சாமி, போட்டின்னு வந்துட்டா நாங்க பெரிய பாச்சித்த பண்ணலாம் பாக்க மாட்டோம். பாரு, அடுத்து பீரோக்குள்ள இருக்க எல்லா துணியும் எட்டு வந்து காய போடுறோம். ஒட்டு மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர் சண்டையில எனக்கு வடை கிடைச்சா சரி
0: என்றா நீ? பெரியப்பா அடுத்த பிளான் என்ன?
4: ஏ குப்புசாமி, நான் ஒரு ஐடியா சொல்லுது.
0: என்ன ஐடியா?
4: இங்க ஒரு ரொட்டி கடை போடுது.
0: ரொட்டி கடையா? கடை வைக்கிறதுக்கெல்லாம் செலவாகுமே பெரியப்பா.
4: அதுக்கு தான் என் காரு குதிரை. காரோட டிக்கியே கட்டினா கடைக்கு காசு ரெடி.
1: என்ன
6: நடக்குது
1: அங்க? கொஞ்சம் போய் பாருங்க.
6: எனக்கே
0: நீ ரொட்டி தர ரொட்டி.
4: இது கடைக்காக இல்ல நேசமணி, என் கார் பார்க்கிங்காக போட்டுது. நான் எப்படி எல்லாம் பார்க்கிங்க்கு இடம் பிடிக்குது தெரியுமா? என்கிட்ட மோதாதே.
1: ஏனுங்க, அன்னைக்கே நோ பார்க்கிங் எழுதாம இருந்தீங்கன்னு இத்தனை வேலை பண்ணிருப்பானா வந்தாளு? பேசாம போய் தொலைஞ்சிருப்பான். ஏனுங்க இப்படி பண்றீங்க நீங்க?
0: கடைய திறந்தது மட்டும் தானே அவன் வேலை, கடைய மூடுறது என்னோட வேலை.
4: ஏ நெஸ்மணி, என்ன என்ன மொறிக்குதோ? வா ரொட்டி சாப்பிடு, இப்ப கூலாயிரும்.
0: ரொட்டி சாப்பிட்டா கூல் ஆக மாட்டாங்கடா, ரொட்டி சாப்பிட்டா இன்னும் ஹாட் ஆவாங்க.
4: அப்படி சொல்ல கூடாது. இப்படியே வந்தீங்கன்னா பஞ்சாப் பதா பால் இருக்குது, அதே கொஞ்சம் குடிச்சீங்கன்னா கூல் ஆயிட்டு போயிருவே. எப்படி நான் கத்து தரேன், வா. என்ன நீ மொறிக்குது, வா வா வந்து சாப்பிட்டு போ.
1: உங்களெல்லாம் வாயில பேசிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. எப்பொழுது மாதிரி தோட பக்கத்தை எடுத்துட்டு வந்து வச்சாதான் சரி வரும்.
0: சரஜக்கா, இந்த பெரியப்பா வந்து பெரிய அவருக்கு தொட்டானா அவருடைய ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜேதேன்னு மாடோட வந்துருவாங்களா?
1: நீ பேசாதடா, கூடவே இருந்து இத்தனை பெரிய வேலையை பண்ணிட்டு இல்ல.
0: இல்ல உங்களுக்கு ஏதாவது பால் கீழ் கிடைச்சுனா சப்ளை ஆகும் தானே?
1: பாலாவது டீயாவது இன்னும் என் கடை பக்கம் வந்துருவியா? நீ ராமசாமி மட்டும் தான் வரணும், குப்புசாமின்ற பேரை கூட நான் கேட்க கூடாது இனிமே.
0: அப்ப வேற பேர்ல வரட்டுமா?
4: என்ன நெசுமணி, காவ் ரொட்டி காவ், என்ன பாக்குது ரொட்டி காவ். என்ன நேசமணி, ஃபர்ஸ்ட் என்ன மறைச்சது, இப்ப அடிச்சது, வலிக்குது எனக்கு.
0: ஒரு கன்னத்துல தானே அடிச்சேன், இந்தா வாங்கிக்க இன்னொரு கன்னத்திலயும். என்ன நேசமணி, கையில நின்று என்ற ராமசாமி, இது என்னடா பாத்துட்டு நீ பஜ்ஜி வாயில வச்சுக்கிட்டு?
4: நேசமணி நக்கோ நக்கோ, அம்மா சட்டையை பிடிக்காதோ.
0: அண்ணன் இவ்வளவு கோவக்காரன மாறிட்டாரா?
4: இங்க பாரு குப்புசாமி, சாதமா சப்பாத்தியா பாக்குது. இப்போ நான் நேசமணிய சும்மா விடுதல.
0: டேய் நீ என்னடா விடுறது, இப்ப பாருடா இங்க கடையாட நடத்துற கடை.
5: சரோஜாக்கா கொஞ்சம் இங்க வாங்க.
1: என்னங்க
0: சரோஜாக்கா, இது என்ன நீ தொடப்பு எடுத்துக்கிறதுக்குள்ள அண்ணன் கைய நீட்டுறாரு?
1: விட்டுருங்க விட்டுருங்க.
5: என்றா சண்டை போட சொன்னா உங்க பெரியப்பா மாடு ஓடிட்டு இருக்காரு.

0: ஏன் கைய கட்டையால அடிக்கிற?
1: பாஸ், நாக்கு பூச்சி.
0: நாக்கு பூச்சியா? நரம்புக்கும் நாக்கு பூச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது?
1: நரம்பா? அது ஏன் வெளில வருது?
2: அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும் போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடும்.
3: பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய் ஆஃப் ஆயிரும்.
4: அடிக்குது.
5: என்றா இது? அவ்வளோ பேரே ஓடி வந்தானுங்க, வந்தவன்ல ரெண்டு பேர் மட்டும்தான் நேசமணியை பிடிச்சிருக்கானுங்க, மற்றெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்களா?
6: பொசு அடிச்சாலும் வலிக்காம அடிப்பீங்க, எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க. என்னோட நேசமணியா இது? ஐயோ, ஒரே ஆச்சரியமா இருக்குதே. டீல சக்கரை போட்டா கூட கிளாஸுக்கு வலிக்காம போடுவீங்களே. நீங்களா இது? கலந்த கூட கிளாஸுக்கு ஸ்பூனுக்கும் வலிக்காதே. நீங்களா இது? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ கடவுளே,
7: அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான். பாக்கத்தானே போற.
6: என்னமோ இந்த மனுஷன் நடந்துக்கிற விதம், போகிற போக்கு எதுவும் சரியில்லை.
8: சாலை பாதுகாப்பு என்பது வாகனத்தை சாலைகளில் இயக்கும் போது பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்ல, தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பதிலும் தான். லெட்ஸ் அவாய்ட் ரோட் ரேஜ்.
9: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளு இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்கோ.
10: அமைப்பில் உதவி ஆர். ஜெய் ராகவேந்திரா. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 8:45. திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

ஜெய் பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் கோ திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. திரைக்கானத்தின் நிறைவு பாடலாக வருவது அனேகன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடலுடன் திரைகாணம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 9 மணி.
1: ஓடிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கோ அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னது பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே அவங்க சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதிவிட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ 1 கத்தரி 48 ரூபாய்க்கும், வெண்டை 54 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டரகம் 24 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 34 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 58 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 30 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 52 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 40 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கும், தேங்காய் 48 ரூபாய்க்கும், மாங்காய் 30 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 35 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 140 முதல் 160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 210 முதல் 230 ரூபாய்க்கும், இஞ்சி 210 முதல் 230 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 152 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 96 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 70 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 முதல் 230 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 110 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 முதல் 116 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 45 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 முதல் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 முதல் 130 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வின்னர் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: கேட்ட பாடல் ஸ்ரீனிவாஸ் இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் ஏ நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து.
1: போறா நிறுத்து. வாழ எப்படி இருப்பா?

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

வைரமுத்து பாடல் வரிகளில் தேவா இசையமைப்பில் வசுந்தராதாஸ் குரலில் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் வரிசையில் தொடர்வது தூள் திரைப்படத்திலிருந்து.

0: காலநிலை மாற்றம் இன்று உலகையே அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. அதிக வெப்பம், பனி உறைதல், இயற்கை பேரழிவுகள் போன்றவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மனிதர் ஏற்படுத்தும் காரணங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. மரங்கள் நட்டு பசுமையை பாதுகாப்பதன் மூலம் நாம் இதற்கெல்லாம் தீர்வு காணலாம். கழிவுகளை குறைத்தல், மீள் பயன்பாடு, பசுமையான ஆற்றல்களை பயன்படுத்துதல் போன்றவை நம் பங்களிப்பாக இருக்க வேண்டும். இப்போதே நாம் இயற்கையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாளை நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது. சுற்றுச்சூழல் நமது பொது சொத்து. வருங்கால சந்ததியினருக்காக அதை நாம் பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், தூய்மையான காற்றை சுவாசித்திடுவோம்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் பரத்வாஜ் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது சாமுராய் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: உழவர் மனம்.
3: உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேரு சம்பத்குமார். நான் வந்து மிஷினரியில வந்து விவசாயியா இருக்கேன்.
4: இப்ப தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க?
3: தோட்டத்துல கேரட் போட்டிருக்கேன்.
4: இப்போ அறுவடை தயாராச்சுங்களா?
3: ஆமா, இன்னொரு 2 மாசத்துல தயாராயிரும்.
4: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படத்துல இருந்து?
3: விடுதலை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: என் பேருங்களா மாரிமுத்து.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்.
1: இப்ப தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க?
0: இப்ப வந்துங்க இந்த விஷம் வெள்ளை வெங்காயம் தான்.
1: வெள்ளை வெங்காயம் அப்படின்னா அது பயிரிட ஏத்த காலம். அது எத்தனை நாள் வரும்?
0: அது 6 மாசம்.
1: 6 மாசத்துல அறுவடைக்கு
0: வந்துரும்.
1: இப்ப நல்ல ஒரு வெள்ளை வெங்காயம் அறுவடை பண்ணணும்னு என்ன பண்ணுங்க?
0: அது வந்து விலைவாசி இருக்கக்குள்ள தாங்க அறுவடை பண்ணுவாங்க. விலை கம்மியா இருந்தா அப்படியே காட்டோட தான் இருக்கும்.
1: இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னா எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு?
0: நேருக்கு பிடிச்ச பாட்டு.

0: சொல்லுங்க, உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: நான் கே கந்தசாமி, முத்தோரை. நான் விவசாயி.
0: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நம்ம நினைத்தஞ்சிருந்து அதுதான்
0: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இப்போ கேரட், பீட்ரூட், புரோக்கோலி.
0: இப்போ புரோக்கோலியில வந்து தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா என்ன வகையான நோய்கள் தாக்கும்?
1: ஃபங்கஸ் மாதிரி வருது. நாங்க அந்த சாம்பல் நோயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வருது. அதுக்கு தகுந்த மருந்து வாங்கி அடிக்கணும்.
0: இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு சொன்னா ஓடி வரலாம்?
1: எனக்கு விவசாயி பத்தி எந்த பாட்டு போட்டாலும் வருது.

0: பேர் மணிகள் இருக்குங்க. நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கேன். கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். நல்ல நீட்டாக வளர்ந்துருக்கேன். ஆனால் இப்போ திருப்பூர் கொலைக்கு மண்ணு வந்து செழிப்பாக இல்லை. பட் மண் வந்து நோய் வயப்படுற அளவுக்கு மண்ணு வந்து வாங்கி போய்க்கிறது, அது மீட்டெடுக்கணும். இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இயற்கை விவசாயத்துக்கு
1: ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படம்?
0: விவசாயம் சம்மந்தப்பட்டதில் எந்த பாட்டு போட்டாலும் நல்லதாங்க. இந்த செம்பன் பாட்டு வந்து இளைஞர்கள் இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க.

0: பேர் நாகராஜன். நான் முத்தோரையில் இருக்கிறேன். விவசாயம்
1: விவசாயம் தான் இல்லைங்களா? எத்தனை வருஷமா விவசாயம்
0: பண்ணிருக்கீங்க? பழம் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பத்து வருஷமா
1: பண்ணிருக்கோம். இப்ப தோட்டத்தில் என்ன பயிர்?
0: கேரட்.
1: கேரட். இப்ப கேரட்டை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா என்ன நோய்கள்?
0: கேரட்ல இப்ப மெயினா வந்து இந்த பனிக்கு அந்த ஒரு கருகிற மாதிரி ஆகும். கொஞ்சம் தண்ணி ஓட்டணும்.
1: இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படத்துல இருந்து இந்த பாட்டுங்க?
0: நமக்கு பிடித்த பாட்டுனா விவசாயம் பத்தி தான். கொஞ்சம் சினிமா பாட்டும் பிடிக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி படத்துல இருந்து பாட்டு நல்ல படம் பார்த்தீங்கன்னா

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணை பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் என்ற விருதனை வழங்கி கௌரவித்த நாடு எது? சரியான பதில் ஸ்லோவாக்கியா. இன்றைய கேள்வி, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரிய சக்தி வாயிலாக பெறப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி 3000 குடும்பத்தினர் கடந்த மே மாதம் பூஜ்ய மின்சார கட்டணத்தை பெற்றுள்ளனர்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரிய சக்தி வாயிலாக பெறப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி 3000 குடும்பத்தினர் கடந்த மே மாதம் பூஜ்ய மின்சார கட்டணத்தை பெற்றுள்ளனர்?
1: கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட சேர்ந்து இன்றைய தலைப்பு குறித்து உங்களுடைய அழகான பதிவுகளை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா? நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எல்லா நேயர்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. பழைய நேயர்கள் வந்து புதிய நேயர்களுக்கு வழிவிடும் வகையில் வந்துட்டு புதிய நேயர்களுக்கான ஒரு பிரத்யேகமான தொலைபேசி எண் அறிவிக்கப்படும். அதில் வந்து புதிய நேயர்கள் மட்டுமே பங்கேற்கலாம். அடிக்கடி கால் பண்ணுற நேயர்ஸ் வந்துட்டு 04232966781 மற்றும் 93449901.18 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போல நேயர்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்ற பிறகு மீண்டுமாக வர அடுத்த இந்த லைவ் ப்ரோக்ராம்ஸ்ல பங்கேற்க வேண்டாம். ஏன்னா எல்லா நேயர்களுக்கும் பங்கேற்கணும், பாடல்களை கேட்கணும், கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல கேட்டதுக்கு அப்புறமா அதோட நம்ம பாடல்களை கேட்டு ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டு நிகழ்ச்சிக்கு வராம இருக்கலாம். புதிய நேயர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ஊட்டிஎஃப்எம் சார்பாக கனிவாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு மீண்டும் ஒருமுறை, இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா? நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்ட பாடல் டிமான் இசையமைப்பில் மிருதுளா குரலில் டிக் டிக் டிக் படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் இணைந்திருப்பது நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்றைய நாளின் தலைப்பு, இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா? நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு கனிவான வேண்டுகோள். பழைய நேர்கள் வந்து அடிக்கடி எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொண்டதுக்கு அப்புறமா அடுத்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். புதிய நேர்களுக்கு வழிவிடணுன்ற என்ற ஒரு நல்ல கருத்தோட இந்த ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கோம். ஸோ பழைய நேர்கள் 04232969761 மற்றும் 9344910018 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 83001910018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாலை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன். இன்றைய குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கு மேடம்.
0: ஓகே.
1: இங்கு மச்சன பையன் 4 வயசுதான் ஆகுதுங்க. அந்த பையன் பண்ற சேட்டை அவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றது இன்னைக்கு கம்ப்யூட்டர் செல் எல்லாம் வச்சுட்டு எவட்டி எழுதிராம போங்க, அந்த அளவுக்கு புத்திசாலி தெரியாம இருக்கிறாங்க.
0: ஓகே, வேற என்ன நீங்க வேற எது மூலமா குழந்தைங்களுக்கு அந்த திறன் அதிகரிச்சிருக்கு, யோசிக்கும் திறன் அப்படின்னு சொல்றீங்க?
1: கண்டிப்பாங்க அதிகரிச்சுக்கிறேங்க.
0: அதான் எதன் மூலமா சொல்றீங்க, எதை நீங்க வச்சு சொல்றீங்க அப்படி?
1: அதாவது அவங்க நாம கேக்குறதுக்கு நாம சொல்றதுக்கு கரெக்டா அதுக்கு மேலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா சொல்றாங்க. அந்த காலத்துல முன்னெடுத்த காலத்துல இந்த மாதிரி இல்லைங்க, 5 வருஷம் 6 வருஷம் அவங்க ஓரளவுக்கு தெளிவா இருக்கு. இப்ப 4 வயசுல நல்லா தெளிவா இருக்கிறாங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்
1: மேடம்? கண் திறந்தது படத்துல இருந்து இருக்கும் பொழுது ரசிக்கணும், அருமையான பாடலுங்க, கேட்டு ரசிக்கலாம் நேயர்களோட சேர்ந்து.
0: ஓகே, அருமையான பாடல் காற்றலையில் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

ஆராயும் செய்யாமே உலகத்திலே யாரும் இல்லே. அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் போதைக்காமே விட்டதில்லை.

0: கேட்ட பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் வரிகளில் டி ஆர் ராஜகோபால் இசையமைப்பில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் கண் திறந்தது திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்கள் கேட்டவை.
1: யோசனை, குழந்தைகள் யோசனை அதிகரிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இந்த காலத்து குழந்தைங்கள்ட்ட நம்ம எதுவுமே ஏமாற்ற முடியாது மேடம்.
0: ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, எல்லாத்துலயுமே அதிகமா நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்க ரெண்டு யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம், அப்படி இருந்தா என்னன்னு
0: கேக்குறாங்க.
1: எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க, எல்லாத்துக்குமே இது பண்றாங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து யோசனை சொல்றாங்க, நம்ம வந்து யோசனை அவங்க கிட்ட ஏன் பாப்பா இது எப்படி இந்த போன்ல வந்து இந்த இது பண்றீங்க அது வந்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சு வந்து சொல்லி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி
0: பண்ணுங்க.
1: நம்மளுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க, நல்லா ஒரு மெமரி பவர் வந்து நிறைய இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்களால நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. என்ன
0: கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும்னு சொல்றீங்களா?
1: ஆமா, சாதாரணமா இருக்க கூடாது. நம்ம ஏமாத்தலாம் இவங்கள அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இப்ப ஒரு இடத்துக்கு போறப்ப கூட சரி, உள்ளார போய் படுத்துக்கிட்டு சொல்லு பாரு, நான் இங்க தாத்தா இங்க படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீங்க இங்கேயே போ அப்படின்னு கேப்பா. என் பேசி
0: கண்டுபிடிச்சாங்க இல்லையா?
1: கண்டுபிடிச்சாங்க. அவங்க நல்லா யோசிச்சாங்க. அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் கண்ணை கட்டிட்டு நம்ம ஓடி போயிடலாம். இப்ப உள்ள ஏமாத்த முடியாது, எந்த விதமான பண்ண முடியாதுங்கிறது
0: குழந்தைங்களோட யோசிக்கும் திறன் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு
1: சொல்றீங்க? ஆமா, அதிகரிச்சு. யாருக்குமே வந்து சாதாரண குழந்தைங்க கிடையாது இப்ப இருக்கிற குழந்தைங்க.
0: ஓகே சார், ரொம்பவே அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து சாம் விஷயில உருவான மனிதர்களில் இத்தனை அந்த படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணி எஸ் பி சைலஜா பாடிய மழை தாரு மோயன் மேகம் அந்த பாட்டத்துக்கு.
0: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை, இன்றைய தலைப்பு, இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா? இது குறித்து நேர்கள் உங்களுடைய அழகான கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். பழைய நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344-9001018 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300-19101018 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் சின்ன வயசுல இருந்து ஸ்ரீ செல்வராஜ் மந்திர.

0: பேசுங்க. நல்லா இருப்பீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம். எங்க ஊர்ல குளிர மேடம், மழை விட்டு விட்டு பெய்யுது மேடம்.
1: ஓகே, எப்படி அந்த கிளைமேட் என்ஜாய் பண்றீங்களா?
0: ஆமா மேடம், குளிர் ஆகுது மேடம்.
1: இப்ப வெயில் அதிகமா இருக்கும் பொழுது மழை வேணும் வேணும்ன்றீங்க
0: மேடம். வெயில் அதிகமா இருக்கும் போதுமே புலம்புறோம், குளிர் அடிக்கும் போதும் புலம்புறோம் மேடம். என்ன மேடம் பண்றது,
1: ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா?
0: ஆமாங்க மேடம்.
1: ஓகேங்க, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
0: இன்றைய குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஓசிக்கும் திறன் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குதுங்க மேடம். கண்டிப்பா அதனால அவங்க கூட பேசுனால கொஞ்சம் பயமாக இருக்குது, ஓசனை பண்ணி பேச வேண்டியதா இருக்கு மேடம். அவங்க பார்த்து அதாவது உள்ளதை அப்படியே சொல்லிடுறாங்க மேடம். அதனாலதான்
1: ஆமா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டக்குன்னு கேட்டுருவாங்க இல்லையா. நம்ம வந்து யோசிப்போம் இதை கேட்கலாமா வேண்டாமான்னு, பட் அவங்க அந்த ஸ்பாட் கேட்டுருவாங்க.
0: ஆமாங்களா, கேட்கறதுனால அது நல்லா தான். அதாவது காமெடியில ஒரு சிந்தனை வருது இல்லைங்க மேடம்.
1: ஓகே கண்டிப்பா
0: யோசிக்க வைக்கிறது இல்லைங்க. அந்த குழந்தை இப்ப கேக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லைங்க. அதனாலதான் அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும்.
1: கண்டிப்பா ஜாக்கிரதையா பேசலாம். நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
0: நினைத்தால இன்னைக்கும் படத்துல இருந்து சம்போ சிவசம் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
1: பாடுவீங்களா?
0: பாடுங்க மேடம்.
1: ஓகேங்க, சரி பாடல் வருது. பாடல் கூட சேர்ந்து பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இல்
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட சேர்ந்த இன்றைய தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களுக்கு ஒரு அன்பான கனிவான வேண்டுகோள், பழைய நேயர்கள் தயவு செய்து புதிய நேயர்களுக்கு வழிவிடுங்க. நீங்க டெய்லியுமே கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, நிறைய பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்றீங்க. ஸோ புதிய நேயர்கள் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்றதுனால அவங்களுக்கு லைன் கிடைக்காம போகுது. ஸோ அவங்களுக்கான தனி நம்பர் வந்து 8300191018. இந்த நம்பருக்கு பழைய நேயர்கள் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணாலும் உங்களுக்கு லைன் எடுத்து நாங்க பாடல் வந்து கண்டிப்பா தர மாட்டோம். என புதிய நேயர்களுக்காக அந்த நம்பர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பழைய நேயர்கள் வந்து 04232969681 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரே ஒரு ப்ரோக்ராம்ல மட்டும் கலந்துக்கங்க, அடுத்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து கலந்துக்காதீங்க. ஏன்னா மற்ற நேர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. புதிய நேர்களுக்கு லைன் கிடைக்கலனாலும் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கம்மா. அதாவது இன்றைய குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேசுறாங்க, நிறைய கேள்வி கேட்காங்க. நம்மளையே அவங்க சோதிச்சு பாக்குறாங்க, நமக்கு விடை தெரியுதான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆமா, சமீபத்துல பாத்தீங்கன்னா என் பேத்தி வந்து சென்னையில இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ என் மகனுக்கும் மருமகளுக்கும் வந்து என் ஒய்ஃப் வந்து காஃபி கொடுத்தாங்க, அவளுக்கு வந்து பால் கொடுத்தாங்க. உடனே அவ கேக்குறா அம்மா அப்பாட்ட, நீங்களாம் என்ன குடிக்கிறீங்கன்னு. இவளுக்கு காஃபின்னு சொன்னா அதை கேட்பாளேன்ட்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் பால் தான் குடிக்கிறோம். அப்போ என் பால் மட்டும் வெள்ளையா இருக்கு, உங்க பால் ப்ரௌன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்த முடியாது. அதே மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கையில கிளம்புனா ஊர் கிளம்புறேன்னு சொன்னா விடமாட்டான்ட்டு, இல்லம்மா டாக்டர் வீட்டு போகணும், தாத்தா காமிக்கணும், ஊசி போடணும். அதனால ஊர் போற அந்த ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லுங்க, கையில ஏன் பேக் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபைல் தானே இருக்கும்,
0: கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: இப்படி நிறைய அவங்களை ஏமாத்தவே முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த குடும்பத்தனத்தை ரசிக்கலாம். ரொம்ப அதிகம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சலிப்பா இருந்தாலும், ஆனா அதையும் நம்ம ரசிச்சு பழகினா ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆமா,
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அதாவது ஆயுள் கைதின்னு ஒரு படம் இருக்குமா, அதுல வந்து பாடுது பாடுது பாட்டு, அந்த பாட்டை கொடுங்கம்மா.
0: நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: மிக்க நன்றி.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு. மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வெளியே செல்லும் போது குடை, மலைக்கோட், நீர்பூகா பைகளை எடுத்து செல்லவும். மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின்கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: செல்போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும். மெழுகுவர்த்தி, எண்ணெய் விளக்குகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. அவற்றை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழைக்காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகே செல்வதோ அல்லது நீர்நிலைகளில் குளிப்பதோ அவசியம் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் இதுபோன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும்.
0: பேரிடர் காலங்களில் அவசர உதவி எண் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: பொது நலன் கருதி வழங்குபவர் உங்கள் ஊட்டி FM 101.8.
2: நேயர்கள் இணைந்திருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா? கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த நவீன கல்வி முறைகள், இது காரணமாக குழந்தைகளோட அந்த யோசிக்கும் திறன் வந்து கண்டிப்பாவே ரொம்ப அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்ப்பா.
2: இனிய பாசமான வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து உங்கள் ஆன்சனிங்கப்பா. எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? ஊட்டி பண்போட இணைந்து இருக்கோம். ஒரு பணி நிமித்தமாக இடையில வர முடியல. இருந்தாலும் கூட எந்த தருணங்கள் வரைக்கும் தாய் வீடு தான் ஊட்டி பண்பே சொல்ல முடியும். நீங்களும் எங்களுக்கு கிடைத்தது ஒரு கிஃப்ட் தான் சொல்ல முடியும். காடிஸ் கிஃப்ட்.
2: ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா, வந்து அதாவது குழந்தைகள் வந்து நமக்கு பாடம் போட்டோம். அப்பனுக்கு பாடம் தந்த சுப்பையன் ஒரு பாடல் மாதிரி, அப்பனுக்கு பாடம் சொல்லி தந்த சுப்பையன் ஒரு புராண கதைகள்ல வரும் அந்த பாடல்லாம். அந்த மாதிரி நமக்கு பாடங்களை கற்பிச்சுட்டு போயிருவாங்க நமக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மைத்துனர் குழந்தை என்ன செய்யறாங்க, அத்தை நீங்க பாருங்க, மாமாட்ட எப்ப பாரு எதாவது ஒன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க அத்தை, அந்த குட்டிசா இருக்கும் அந்த பொண்ணு, எல்லாத்துக்கும் ஆமான் சாமி பாடாதீங்க அத்தை, அத்தை உங்க மேல முதுகு மேல ஏறி உட்காந்துருவாரு மாமா. ஆமா, பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க, நீங்களும் இப்படி இருக்கீங்க, பெண்கள்லாம் பெண்கள் பெண்கள் தான் எல்லா இதுலயும் வந்தாங்க, நீங்களாம் ஆமா எதாவது சொல்றத கேளுங்க. அவங்க அத்தை எனக்கு முன்னாடி பல அறிவுரை வரத்துக்கு சொல்லும் பொழுது அவங்க அத்தைக்கு சார்பா தான் பேசுவேன். அந்தாலும் எனக்கு அப்படின்ற மாதிரி கூட மகிழ்ச்சியும் கூட மழலையா பேசுவாங்க. ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்ப எல்லா இடத்துலயுமே யோசனை, குழந்தைகள்ல இருந்து கையில இருந்தே யோசனை பண்றாங்க. சரி, அவங்க அக்கா வந்து +1 +2 முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க. நான் எடுக்கிற பாடத்தை தான் படிப்பேன்னு அவங்க அம்மா மச்சினிட்டு அவங்க அம்மா பாட்ட ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் இந்த அந்த அவங்க. அப்ப அந்த குழந்தை, ரெண்டாவது குழந்தை என்ன சொல்லுது, ஏமா இங்க பாருங்களேன், படிப்பு விஷயத்தில அக்காவை தான் விடுங்க, இப்ப நாளைக்கு எனக்குன்னா என்னுடைய படுத்து படிப்பு தகுந்தப்பல அந்த நான் எடுக்க முடியாது. இப்பவே அக்காவை போர்ஸ் பண்றீங்க, இந்த எடுத்து படி அந்த எடுத்து படிங்க. அக்கா வாக்கல் விட்டா தான் நம்ம அவங்க வந்து எதுலயுமே ஒரு முன்னணியில வருவாங்க. நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வெறும் சாப்பாடு கிடைச்சா போதும், சரி கல்வி பண்ற போதும் அப்படின்னு தான் நினைப்பான். 3 வேளையும் சாப்பாடு எடுத்தா போதும், ஏதோ பள்ளிக்கூடத்து போனவன். ஆனா இப்ப எல்லாத்தையுமே யோசனை பண்ணி
2: நம்மளுக்கு
3: ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனைகள் இருக்காங்க.
2: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க சார். அடுத்தமைக்கு நன்றி.
3: பாடல் சொல்லிடுறேன் சார்.

0: வணக்கம்.
1: வணக்கங்க, அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில இருந்து இருக்கீங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு இருக்க சொல்லுங்க மேடம்.
0: இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா?
1: ஓகே ஓகே மேடம், சரி
0: சொல்லுங்க சார். உங்களுடைய
1: எனக்கு வந்து ரவிகிருஷ்ணா கோபிகா நடித்த பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து வெண்ணிலா சிறகடிக்க.
0: ஓகே,
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சார், உங்க தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: இப்ப நேரடியா
0: பேசிட்டா இருக்கீங்க, பேசுங்க.
1: சரி, ஓகே ஓகே மேடம். இன்னைக்கு குழந்தைங்க வந்து நல்லா யோசிக்கிறாங்க, எதா இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்து குழு விவாதம் நடத்துறாங்க, அருமையா யோசிக்கிறாங்க, சமுதாயத்தை பத்தியும் யோசிக்கிறாங்க, நாட்டை பத்தி வீட்டை பத்தி எல்லாமே யோசிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு குழந்தைகளுடைய திறமை வந்து யோசிக்கும் திறனை, சிந்திக்கும் திறனை வந்து ஆழமா அழகா சிந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு. மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: வெளியே செல்லும் போது குடை, மலைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும். காற்று மழையின் போது மரமடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. அவற்றை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும். பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: பொது நலன் கருதி வழங்குபவர் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: நேயர்கள் இணைந்திருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்துள்ளதா, இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே அருமையா பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வழியாக ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நேயர் இன்றைய குழந்தைகளின் யோசிக்கும் திறன் வந்து பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நேயர் ஒருத்தர் லைன்ல காத்துட்டு இருக்காரு, அவர் என்ன கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
2: இனிய காலை வணக்கம். நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்க மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
2: ஓகே, உங்க ஊர்ல கிளைமேட்ல எப்படி இருக்கு?
3: வெயில் பட்டைய கிளப்பது மேடம். காத்து சும்மா 40 கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிச்சுட்டு இருக்கு
2: மேடம். ஓகே, எப்படி இந்த கிளைமேட் ஓகேவா இருக்கா உங்களுக்கு?
3: அந்த வெயில் காத்து அடிக்கிறதுனால தெரியல மேடம். ஆமா.
2: ஓகே, சூப்பர்ங்க. இந்த தலைப்பு கேட்டிங்களா?
3: கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம். அதாவது இன்றைய குழந்தைகள்லாம் வந்து அறிவு கூர்மை ரொம்ப அதிகம் மேடம். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய பேத்தி தன்யாஸ்ரீன்னு ஒரு குழந்தை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு யூகேஜி.
2: ஓகே.
3: அது வந்து இப்ப செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்கு மேடம்.
2: ஓகேங்க.
3: அவங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், இவங்க ரெண்டாவது ரேங்க் எடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்து குழந்தைகள்லாம் அருமையான படிப்பு, நல்ல கல்வி நல்லா கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் உறுதுணையா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து.
2: ஓகே சார், ரொம்பவே அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
3: நீங்கள் கேட்டதிலிருந்து பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. அனைவருக்காகவும் இந்த பாடல்,
2: எல்லாருக்காகவும் இந்த பாடல் காற்றலில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அனைத்தமைக்கு நன்றி.
3: நன்றி மேடம்.

வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி குரலில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் இதுவரை ரொம்ப அருமையா, இன்றைய காலத்துல வந்து குழந்தைகளின் யோசிக்கும் திறன் வந்து கண்டிப்பா அதிகரிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையா உங்களை கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். லைன் கிடைக்காத நேயர்கள் வந்து மீண்டும் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில பேசின நேயர்கள் யாருமே வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணாதீங்க, புதிய நேயர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்லிட்டு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்னேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம், சுயதொழிலாக ஆட்டோ ஓட்டும் எஸ் மஞ்சுளா அவர்களின் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம் நேர்களே.

0: இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, விடுகதைகள் மற்றும் பழமொழிகள், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 வெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தமிழகத்தில் வேளாண் காடுகள் தேவை மற்றும் பயன்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர். ஒன்பது:30 அரங்கிசை, வி பிரதாப்குமார் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சிவராமகிருஷ்ணன் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வெளியே செல்லும் போது குடை, மலைக்கோட், நீர்ப்புகா பைகளை எடுத்து செல்லவும். மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின்கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: செல்போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின் சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும். மெழுகுவர்த்தி, எண்ணெய் விளக்குகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும்.
1: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது. அவற்றை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகே செல்வதோ அல்லது நீர்நிலைகளில் குளிப்பதோ அவசியம் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி எண் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: பொது நலன் கருதி வழங்குபவர் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்.
2: குட் மார்னிங்.
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஸ்நேகிதியே
4: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் மட்டுமே கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில எங்க கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குறிப்புகளெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்றது அப்படின்னு உங்களுக்கு என்ன தயக்கமும் வேணாம். நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்களை நீங்க கால் பண்ணி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி நீங்க வந்து கையாளுற சில விஷயங்கள், அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களை நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணுடைய நம்பர் 9344901018, மற்றொரு நம்பர் 8300109101018, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 அப்படின்ற நம்பருக்கும் நீங்க வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க உங்களுடைய அனுபவங்களெல்லாம் பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த வரிசையில் புது நேயர்களும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுற நேயர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புது நம்பராக வந்து இன்னொரு நம்பர் வந்து கொடுக்குறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8300109101018 அப்படிங்க நம்பருக்கு புது நேயர்கள் மட்டுமே கால் பண்ணலாம். நான் சொன்ன பழைய இன்னொரு நம்பருக்கு பழைய நேயர்கள் ரெகுலராக கால் பண்ணுறவங்க கால் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ண வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே கால் பண்ணிவிட்டு புது நேயர்களுக்கு வழிவிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம், அவங்களோட ஃபேவரட் சாங்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஸ்நேகிதிய நிகழ்ச்சியும் கால் பண்ணுங்கள் அண்ட் புது நேயர்களும் கால் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கால் பண்ணி என்ன வந்து சொல்கிறது அப்படின்ற எந்த தயக்கமே உங்களுக்கு வேணாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அருமையான பாடல்

கஜினி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஸோ ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில வந்து ஒரு நேயர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு நல்ல குறிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக இந்த செடிகள் வளர்க்குறது அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது செடிகள் வந்து வீட்டில் வந்து உள்ள வளர்க்குற செடிகள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் அதில் அந்த செடிகளை வந்து சமையல் அறையில் வளர்க்கும் போது அது கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும். நான் வந்து எப்பவுமே அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க மல்லிகா ஊட்டியிலிருந்து. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய குறிப்புகள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நம்பர்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் புதிய நேயர்கள் வந்து எனக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்காக உங்களுக்கு மட்டுமே புதிய நேயர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான நம்பர் வச்சிருக்கோம். 8001009108 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இதே நம்பரில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நார்மல் கால் தான் பண்ணும். வாட்ஸ்அப் கால் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் பேச முடியாது. ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து இன்னொரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதையே கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை ஷேர் பண்ணலாம். அண்ட் அந்த வரிசையில அடுத்த என்ன குறிப்பு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக இந்த அழக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறையா குறிப்புகள் சொல்வாங்க. அண்ட் அதில் வந்துட்டு எல்லா அழகு குறிப்புகளும் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக பொருந்தாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்கின் டைப், அந்த தோலில் வந்து ஒவ்வொரு தோலுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து பொருந்துற ஒரு வீட்டு குறிப்பு அழகு குறிப்பு வந்து இன்னொருத்தருக்கு பொருந்தாது. ஸோ நம்மளுடைய தோலுக்கு நம்மளுடைய சருமத்துக்கு இது வந்து பொருந்துமா அப்படின்னு எந்த ஒரு குறிப்பு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே சின்னதாக நம்மளுடைய கைப்பகுதியிலையோ இல்லைனா வந்து சின்னதாக நம்மளுடைய இன்னொரு முகத்திலேயே ஒரு சின்ன பகுதியில் நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கிற அந்த வீட்டு குறிப்பு கேட்டுட்டு இல்லைனா அழகு குறிப்பை கேட்டுட்டு நம்ம வந்து பண்ண அந்த ஒரு பேஸ்டையோ இல்லைனா வந்து நம்ம தயாரித்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தோல் மேலே போட்டு பார்த்துட்டு அது வந்து ஒத்துக்குதா அப்படின்னு வந்து ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் அப்படின்றத பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பயன்படுத்துறது தான் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்றது தான் இந்த குறிப்பே கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா குறிப்புகளும் அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான க்ரீம் அதே மாதிரி நிறைய விதமான நம்மளே செய்யக்கூடிய இந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது அண்ட் அதுவே வந்து நல்லா இருக்கிற சருமத்தை சில டைம் வந்து அது வந்து இன்னுமே ரொம்பவே மோசமாக்கிடும். ஸோ அதனால் நம்மளுடைய சருமத்துக்கு இது வந்து பொருந்துமா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அழகு குறிப்புகள் நம்மளுக்கு பயனளிக்கும். அண்ட் இன்னொன்று மிக முக்கியமான ஒரு அழகு குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லக்ஷ்மி மெசேஜ் பண்ணியிருக்காங்க திருப்பூர்லேருந்து. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அழகு குறிப்பு அப்படின்றது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பார்வைக்கு நம்ம வந்து அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சர்மமும் வந்து பளிச்சு நிற்கும் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மெசேஜ் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. இந்த நம்பருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் காலும் பண்ணலாம். புது நேர்களாக இருந்தீங்க இந்த நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். 8300109 1018. அண்ட் இப்போ தான் நான் கால் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெகுலராக கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-9010-1018, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966-7811 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்நேகிதியை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான நிகழ்ச்சி இது.

தொட்டிச்சை யாத்திரை படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே கேட்டுட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் நம்ம வந்து ஒரு சில அருமையான குறிப்புகளெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான குறிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க பிரமிலா. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த முள்ளங்கி ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் இடையை குறைக்கிறதுக்கு வந்து அது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் கோத்திருக்கக்கூடிய நீரையும் வெளியேற்றும். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு குறிப்பு, ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து இந்த குறிப்போட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: திரைப்படத்திற்காக கேட்டான்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இரு நாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த

0: தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுப்புரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

டிரைவ் ரெவல்யூஷன் இன்னோவேஷன் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் என்பதின் சுருக்கமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதாகும். அக்டோபர் 1, 2024 முதல் மார்ச் 31, 2026 வரை நடைமுறையில் இருக்கும் இந்த திட்டத்திற்காக சுமார் 10,900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் வாகனங்களால் ஏற்படும் புகையை ஒழித்து மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவது, இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்கான செலவை குறைப்பது மற்றும் இந்தியாவிலேயே வாகனங்களை தயாரிப்பதை ஊக்குவிப்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய இலக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மற்றும் வணிக ரீதியான வாகனம் பயன்படுத்துவோருக்கு நேரடி மானியங்கள் வழங்கப்படுகின்றன. இதன் சில முக்கிய அம்சங்கள்: மின்சார இருசக்கர வாகனங்கள், தனிநபர் மற்றும் வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு மானியம் வழங்கப்படுகிறது மற்றும் ஆட்டோக்கள் மற்றும் இ ரிக்ஷாக்கள் மூலம் மக்கள் பயன்பாட்டையும் சரக்கு போக்குவரத்தையும் ஊக்குவிக்கிறது. மின்சார பேருந்துகள், பொது போக்குவரத்து துறையில் மின்சார பேருந்துகள் அதிகரிக்க ₹4,391 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது நகரங்களின் காற்று தரத்தை உயர்த்த உதவும். அவசர மருத்துவ சேவைகளிலும் மாசு இல்லா வாகனங்களை அறிமுகப்படுத்துவது ஒரு பாராட்டுக்குரிய முயற்சி. மற்றும் மின்சார லாரிகள், சரக்கு போக்குவரத்து துறையிலும் மாற்று எரிசக்தியை புகுத்த ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன. வாடிக்கையாளர்களுக்கு மானியத்தை எளிதாக வழங்க மின் வவுச்சர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதார் மூலம் சரிபார்க்கப்பட்டு வாங்கும் போதே வாகனத்தின் விலையில் இந்த மானியம் நேரடியாக குறைக்கப்படும். இது வெளிப்படையான மற்றும் எளிமையான நடைமுறையாகும். மின்சார வாகனங்களுக்கு மாறுவதால் நமக்கு என்ன லாபம்? முதலாவது சுற்றுச்சூழல். வாகன புகை குறையும் போது நாம் சுவாசிக்கும் காற்றும் தூய்மையாகும். புவி வெப்பமடைதலை தடுக்க இது மிக அவசியம். மற்றொன்று பொருளாதாரம். மின்சார வாகனங்களை பராமரிக்கும் செலவு மிக குறைவு. எரிபொருள் விலை ஏற்றத்திலிருந்து நாம் விடுபடலாம். மற்றொன்று வேலைவாய்ப்பு. இந்த திட்டத்தின் மூலம் மின்சார வாகன உற்பத்தி மற்றும் சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். இந்தியா ஒரு மின்சார வாகன உற்பத்தி மையமாக மாறும் என்ற கனவு நனவாகும். தற்போது நாடு முழுவதும் ஆங்காங்கே சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ரேஞ்ச் ஆன்சைட்டி எனப்படும் வாகனங்கள் இடையில் நின்றுவிடுமோ என்ற பயத்தை போக்க நெடுஞ்சாலைகளிலும் நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான அதிவேக சார்ஜிங் நிலையங்களை அமைக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இறுதியாக, மாற்றங்கள் எப்போது ஆரம்பத்தில் சவாலாக தெரியும், ஆனால் ஒரு தூய்மையான ஆரோக்கியமான தேசத்தை கட்டமைக்க மின்சார வாகனங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது கட்டாயம். PM E-Drive திட்டம் அந்த பயணத்தை நமக்கு மிகவும் எளிதாக்கியுள்ளது. வரும் காலங்களில் நமது சாலைகள் பெட்ரோல் புகையை விட மின்சார வாகனங்களின் அமைதியான சலசலப்பு மட்டுமே கேட்க வேண்டும். இந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்வோம்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM E-Drive திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம் நீர்களே.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட் சாட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்ட புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3வது வகுப்பு வரை பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத்தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர்

0: மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சித் துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேர்களே.
4: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழக. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. நான் நம்ம

0: Al El Salem Air Base in Kuwait. Iranian media also quoted on IRGC spokesperson as saying that the country's air defense systems had shot down a US MQ-9 drone over Bushehr province. Earlier, the US carried out a fresh round of airstrikes on Iran, targeting more than 80 locations in response to Iran's latest attacks on commercial ships passing through the Strait of Hormuz. Global crude oil prices rose more than 2% today as renewed hostilities between the United States and Iran threatened to shatter the fragile ceasefire that had brought some relief to global energy markets. Brent crude was trading nearly 2.3% up at $75.87 per barrel. West Texas Intermediate crude was trading 2.2% up at $71.96 per barrel when reports last came in. Benchmark domestic equity indices were trading around 0.8% down in the afternoon session today amid renewed geopolitical tensions in the West Asia. The Sensex plunged 590 points to 77,591, while the Nifty shed 185 points to 24,213 when reports last came in. And in football, Switzerland beat Colombia 4-3 in a penalty shootout in Vancouver to reach the quarterfinals of FIFA World Cup for the first time since 1954. With this win, Argentina will play against Switzerland in the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi visits UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, says India's participation in temple's conservation reflects shared cultural legacy of the two countries. Prime Minister Modi concludes his Indonesia visit, leaves for Australia to participate in third India-Australia annual summit. Two-day BRICS Women Ministerial Meeting begins in Kochi to strengthen cooperation on women's empowerment and sustainable development. Union Home Minister Amit Shah speaks to chief ministers of flood-affected states and assures all possible assistance from the centre. IMD forecasts heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. Iran targets American military sites in Bahrain and Kuwait after a wave of US strikes. Global oil prices jump over 2%. And Switzerland beat Colombia 4-3 in penalty shootout to set up quarterfinals against Argentina in FIFA World Cup. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான தோடர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: கவென்றோட

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம்.

0: லட்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சுயதொழிலாக ஆட்டோ ஓட்டும் தலைக்குந்தா பகுதியைச் சேர்ந்த எஸ் மஞ்சுளா அவர்களின் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்மளுடைய தொழிலில் நம்ம நேர்மையாக செலுத்தும் உழைப்பும் முயற்சியும் நம்மளை அந்த தொழிலில் முன்னேற வைக்கும், ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் சில வகையான தொழில்கள் சிலர் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை என்னைக்கோ உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஆட்டோ டிரைவர்ஸாக ஆண்கள் மட்டுமே பார்த்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ பெண் ஆட்டோ டிரைவர்கள் நிறைய பேர் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. அதுபோல தன்னுடைய சுய உழைப்பால முன்னேறி கொண்டிருக்கும் ஒருவரை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு தலைக்குந்தா பகுதியை சேர்ந்த மஞ்சுளா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, என் பேர் மஞ்சுளா, நான் தலைக்குந்தால இருந்து வரேன்.
0: நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய அறிமுகத்தில இருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அறிமுகம் அப்படின்னா, நம்மளுடைய பேரை தாண்டி நம்மளுடைய படிப்பை தாண்டி நம்ம செய்யற வேலையை சொல்லுவோம். நான் வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்துறது ஒரு கௌரவமா நினைப்போம் இல்லைங்களா? சோ அந்த வகையில உங்களை பத்தி நான் ஒரு அறிமுகம் கேட்டேன் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு எப்படி அறிமுகம்?
1: நான் வந்து இப்ப ஆட்டோ டிரைவரா இருக்கிறேன், 1.5 வருஷமா இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப அந்த வருமானம் நமக்கு பத்தலன்றப்போ இப்ப நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். சுய தொழில் அப்படிங்கறனால எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கறது இன்னைக்கு இந்த ஒரு 10-20 வருட காலமா பெண்களும் இதுல நிறைய பங்கெடுக்கிறாங்க, நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் நம்ம பாக்குறோம். சோ இதற்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஆண்களை தான் மென்ஷன் பண்ணும் இல்லைங்களா? சோ இந்த துறையில உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இந்த துறைக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னு நினைச்சீங்க? சோ இதுல இருக்கிற அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசலாம்.
1: மறுபடியும் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு மஞ்சுளா, நான் தலைக்குந்தால இருக்கேன். சின்ன குடும்பம் தான், நானு அண்ணன் இந்த மாதிரி பிறந்தோம், அப்பா அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு போயிட்டு நமக்கு ஊருக்கு தான் மேரேஜ் ஆனது. அப்புறம் மறுபடியும் இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டோம். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வருமானம் வேணும், வேலைக்கு போலாமா அப்படிங்கிறப்போ வந்துட்டு சரி ஏதோ ஒரு கூலி வேலைக்காவது போகலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துச்சு. பெருசா வேலைக்கு போகணுன்ற அளவுக்கு நான் படிக்கல, வெறும் 10வது தான் படிச்சிருக்கேன். அதனால கூலி வேலையும் இந்த மாதிரி தான் செய்யணும்னு ஆரம்பிச்சேன். ஏதாவது நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தா எனக்கு ஃபேமிலியில வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கிடையாது. சரி கூலி வேலைக்கு போலான்னு ஒரு 2-3 நாள் கூட தோட்டத்து வேலைக்கு இந்த மாதிரி கூட நான் போயிருக்கேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதனால இப்ப அவளை பாதுகாத்தாகணும், அதுக்காக வந்து வேலைக்கு போய் ஆகணும்ன்றப்போ ஒரு தனியார் கம்பெனியில போய் சேர்ந்தேன். நான் மேரேஜுக்கு முன்னாடி கூட நான் ஒரு கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கேன் அந்த தனியார் கம்பெனியில. நிடில்ஸ் பிரான்ச் அது, செல்டின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைக்குந்தா பக்கத்திலேயே இருக்குது. அங்க வேலை செஞ்சது, மறுபடியும் வந்து வேலைக்கு வரீங்களா, ஆள் எடுக்கிறாங்க, வேகன்சி இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ போய் நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நமக்கு முன்னேறதுக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப நம்ம வந்து ஒரு வேலை செட் ஆச்சு அப்படிங்கிறப்ப நம்ம அதையே கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நட்பு வட்டாரத்தில் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் பொண்ணும் பெருசானா அவளுக்கு மேரேஜும் பண்ணிட்டோம். மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு குழந்தைங்க, அவளுக்கு குழந்தைங்க பிறக்கப்புறம் நமக்கு வருமானம் பத்தாது, சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தான், அதனால வருமானம் பத்தாது. அந்த வருமானத்தை வச்சு நம்ம வந்து 4 பேர் 5 பேர் குடும்பத்தை நடத்தணும்னா அது சாத்தியமே இல்லை. அதுக்காக வேண்டி சரி ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்கூட்டி ஓட்டுறதும் ஆட்டோ ஓட்டுறதும் ஒரு எனக்கு ஒரு ஆசை, யாராவது சொல்லி கொடுக்க மாட்டாங்களா, நம்ம செய்ய மாட்டோமா, நம்ம இதெல்லாம் கத்துக்க மாட்டோமா, எல்லா தொழிலும் செய்யணும்ன்ற ஒரு உற்சாகம் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு சரி போலாம் அப்படின்னு துணிஞ்சு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் கடைசியில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆட்டோ வாங்கி தரோம், நீங்க ஓட்டுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கடன் இதா பட்டு இப்ப ஆட்டோ வாங்கியிருக்கேன், ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்போ
0: வாழ்க்கை கதையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க. இது ஒரு பாடலுக்கான இடைவேளை.
1: பிடித்த பாடல்கள் பார்த்து நான் வந்து ரஜினி ரசிகை, அதனால மேக்சிமம் அவரது கேட்பேன். அப்புறம் மெலோடி சாங்ஸ், தர்மத்தின் தலைவன் படத்துல வந்து முத்தமிழ் கவிய பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசலாம் மஞ்சுளா அவர்களுடன், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் தலைக்குந்தா பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் எஸ் மஞ்சுளா அவர்களின் பணி அனுபவங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம எடுத்துக்கொண்டா அதுல மொத்தம் மூணு வகையான வேலைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. அந்த மூணு வகையான வேலைகளில இருந்தும் நீங்க என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுங்களா?
1: தோட்ட வேலை அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு நம்ம வெளியில போறோம், எந்த மழை வந்தாலும் காத்து வந்தாலும் நம்ம வந்து அங்க நனைஞ்சு கண்டிப்பா வேலை செஞ்சு ஆகணும். இன்னொன்னு என்னன்னா, அது நல்ல உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல எக்ஸசைஸா இருக்கும். ஸோ விவசாயம் செய்யறாங்கன்றப்ப நம்ம அதுக்கு ஒத்துழைக்கிறோன்றப்ப நமக்கு கொஞ்சம் பெருமையாவே இருக்கும். ஆனா அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்காக நான் வந்துட்டு சிட்கோ தொழிற்பேட்டைக்கு போனேன். ஏன்னா ஏற்கனவே நான் வேலை செஞ்சிருக்கேன்றனாலதான் நான் அங்க போக முடிஞ்சது, இல்லைன்னா வேற ஏதாவது வேலை தேடி இருப்பமான்னு தெரியல. அப்புறம் அங்க போயிட்டு வேலை அனுபவம் பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் அப்போ வந்து சின்ன வயசாவே இருந்தனால நம்ம எல்லாம் சொல்ற வேலையெல்லாம் நம்ம கத்துக்குவோம். அப்போ வந்து நம்மள வந்துட்டு அவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக்கிங் இது இருக்குது, நீடில்ஸ் எல்லாம் வரும், பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். பேக்கிங் நல்லா போயிட்டு இருக்கனால நமக்கு அவங்களும் அதிகாரிங்க எல்லாம் மேலதிகாரிங்க கூட இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறபோது நமக்கு இன்னும் வேலை செய்ய நல்லாயிருக்கும். அப்போ நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பிரிண்டிங் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது, அந்த வேலையும் செஞ்சோம். எல்லா வேலையும் கத்துக்கிட்டு செய்யறதுனால நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே வந்ததுனால நமக்கு வந்து அந்த வேலையில கஷ்டம்ன்றது தெரிய கிடையாது. நமக்கு தெரியுமே, வேலை தெரியுமே, நம்ம சாதாரணமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து வருமானத்துக்காக வேண்டிதான் இப்போ நான் ஆட்டோவுக்கு வந்தேன். இன்னொன்று என்னன்னா, எனக்கு வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னொன்று என்னன்னா, எல்லா மக்களும் ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க அது செய்கிறாங்களே நம்மளும் செய்யணும். இப்போ ஒருத்தர் வண்டி ஓட்டுறாங்கன்னா நம்ம அதை பார்த்து இயங்கக்கூடாது, நமக்கும் அது ஓட்டி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நிறைய பெண்மணிகளை சொல்கிறாங்க, லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அதை செஞ்சா என்ன, நம்மளும் செய்யணுமே, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கிட்ட இருக்கும்.
0: நிச்சயமா
1: கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்ம வீட்டில் அண்ணன் அப்பா எல்லாருமே வண்டி ஓட்டுவாங்க, ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. ஆரம்பத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னா சொல்லித்தர மாட்டாங்க, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து இவங்க சொல்லித்தர மாட்டாங்களே, இவங்கள வந்து நம்ம அதட்டி கேட்குற மாதிரி இல்லை, நான் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. அதனால என்ன செஞ்சேன்னு, கடைசியில் வந்துட்டு 5000 ரூபாய் கட்டி டிரைவரிங்கில் போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு இப்போ 10-12 வருஷமா ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போ நான் ஆட்டோ ஓட்ட வந்திருக்கேன்.
0: டூ வீலர் ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை நிறைவேறின பின்னர் அது உங்களுக்கு எவ்வளவு உதவிகரமா இருந்தது, எந்தெந்த விஷயங்கள்ல டூ வீலர் ஓட்ட தெரியும் அப்படிங்கறது உங்களுக்கு அட்வான்டேஜா இருந்தது?
1: இப்ப பாத்தீங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஊர்ல தான் வச்சிருக்கோம். இப்ப வந்து பஸ்ல போயிட்டு வருதுன்னா நம்ம டைமிங் எதிர்பார்க்கணும். டூ வீலர் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் வரோம்னா நம்ம டைமிங் கரெக்டா கிளம்புவோமா? இப்ப லேடிஸ்ன்றப்போ நிறைய வேலைங்க இருக்கும். இப்ப அப்படி போறப்போ 10 நிமிஷம் லேட் ஆனாலும் நம்ம அதை அனுசரிச்சு நம்ம வண்டி இருக்குது அப்படிங்கறதுனால தைரியமா போகலாம், எந்த ரோடானாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு யூஸ் ஆகுது.
0: பஸ்ஸையும் இல்ல மத்த வெஹிக்கிளையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம,
1: ஆமா,
0: டைம் சேவ் பண்ணி தருது.
1: ஆமா,
0: சோ அதோட
1: நினைச்ச நேரத்துல நம்ம வந்து எங்க வேணாலும் போய்க்கலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியை நோக்கி நம்ம முன்னேற வேண்டிய நேரம் இது. உங்களுடைய தற்போதைய தொழிலான ஆட்டோ ஓட்டுதல், இதை பத்தின நிறைய விஷயங்கள் இனி நம்ம பேச ஆரம்பிப்போம். இப்ப எல்லாத்துக்குமே நம்ம ஒரு முடிவு வாழ்க்கையில எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம வாழ்க்கையே மாத்த போற ஒரு நிமிஷமா இருக்கும். ஆனா அந்த முடிவு கரெக்டான நேரத்தில் நம்ம எடுக்கணும். ஸோ அந்த நிமிஷத்தை நம்ம எப்படி டிசைட் பண்றோம் அப்படிங்கிறத விஷயம். உங்க கதையை பொறுத்த வரைக்கும், ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்க இன்கம் உங்களுக்கு கரெக்டா, ஐ மீன் நாட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, உங்க முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒரு கம்பெனிக்கு போகலாம், சுய தொழில் தொடங்கலாம், இப்ப ரிஸ்க் இல்லாத நிறைய வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணலாம் இல்லைங்களா, ஐ மீன் லெஸ் ரிஸ்க்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஸோ ஆட்டோ அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க, அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது?
1: அந்த விஷயத்த டிசைட் பண்ணும்போது ரொம்பவே குழப்பமா தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னா என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. இனி வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம்னா அந்த அளவுக்கு வருமானம் வருமானது எனக்கு தெரியாது. குடும்ப சூழ்நிலைக்கு வருமானம் பத்தலன்றதுக்காக வேண்டிதான் நான் வேற தொழிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அது பார்க்க போனீங்கன்னா, இன்னொன்னு வேற வேலைக்கு எங்கேயாவது போகணும்னா டைமிங் அட்ஜஸ்ட் ஆகாது. இப்ப மார்னிங் 8:00 to 8:30 இங்கே போயிட்டு இருந்தோம், 5:00 விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இனி வேலையே எங்க போனா 7:00 to 8:00 இப்படி சொல்லுவாங்க. இப்ப அந்த டைமிங் எல்லாம் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வீடு வந்து எனக்கு சிட்டியை தாண்டி கொஞ்சம் லாங்ல இருக்கு, 7-8 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அதனால போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக வேண்டி இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆட்டோ ஓட்டுறதுன்னு நான் இப்ப யோசிக்கிறது என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டோ ஓட்டி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஓடிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ பிஸ்னஸ்னா பெரிய இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு என்னோட சுச்சுவேஷன் கிடையாது. அதுக்காக வேண்டி சரி இருக்கிற கொஞ்சம் எங்கிட்ட இருந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு தான் நான் இந்த ஆட்டோ வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு வருமானம் பத்தாது, இந்த வேலையில நீ சமாளிக்க முடியாது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் சொல்லி இங்கே ஏதாவது ஆட்டோ கொடுத்தா பழைய ஆட்டோ தான் ஆட்டோ கொடுத்தா சொல்கிறோம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலமாக தான் நான் இப்போ வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்ருக்கிறேன். இந்த ஆட்டோ வாங்கி ஓட்டுறதுன்னு வந்துட்டு இதில் வந்து வருமானம் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் போயிருக்கிறேன். கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கிற அளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு வருது. இன்னுமே நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல வருமானம் வரும்ன்றது நினைக்கிறேன்.
0: மீண்டும் இணைவோம். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை.
1: மனிதன் படத்துல வந்து முத்து முத்து பெண்ணே குழந்தைக்காகவும் தம்பிக்காகவும் அவங்க அக்கா பாடி இருக்கிற மாதிரி ஒரு பர்த்டே சாங் இருக்கும்.
0: இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வாரத்தினுடைய நிறைவா மஞ்சுளா அவர்கள் நம்மளோட என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொதுவா பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா குறைந்தபட்ச ரிஸ்க் இருக்கிற வேலைக்கு தான் அவங்க போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. தோட்ட வேலையா இருக்கட்டும், வேற ஏதோ ப்ரொஃபஷனா இருக்கட்டும், அவங்களுக்கு அதிகபட்சமான பணி சுமை இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த ஒரு விஷயத்த உங்க வீட்டில் சொல்லும் பொழுது அவர்களுடைய கருத்து என்னவா இருந்தது? அவங்க உங்களை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல அந்த சப்போர்ட் வாங்க நீங்க நிறைய போராட வேண்டியதா இருந்ததா?
1: இதுல வந்துட்டு நான் எந்த பொருள் வாங்கணும்னாலும் இப்ப வந்துட்டு எனக்கு வந்து எங்க அண்ணங்கிட்ட தான் சொல்லுவேன். நான் ஆரம்பத்துல சொன்னேன் செட் ஆகுமா அப்படிங்க பாரு அப்படின்னு, அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ ஒன்னு அவங்க கிட்ட வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா வரணும், வந்தாதான் நான் அவாய்டிங்க ஏத்துக்கிட்டு நான் வந்து அவங்க லைன்ல போக முடியும். இப்ப அவங்க அது வந்து செட் ஆகாதுன்றது அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சேன், நான் இந்த முயற்சியிலேயே தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமே நான் வந்து என்னோட வருமானத்தை வந்து நான் தான் பார்த்தாகணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அவங்களோட டிஸ்கஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன். ஆட்டோ எடுத்துட்டு வந்த அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டேன் அப்படிங்கறதையே சொன்னேன். அப்ப வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட மனஸ்தாபம் இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்னு உதறித்தள்ள முடியாது, பேச்சுவார்த்தைங்க கண்டிப்பா வரும், அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா தொழிலை நான் பண்றேன், என்னோட முயற்சியில பண்றேன், இது என்னோட சொந்த முயற்சி, என்னோட சொந்த பணம், கடன் வாங்கினாலும் பண்ணாலும் நான் தான் கட்டி ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். அதனால அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆனா வீட்டுக்குள்ள வந்து அதை இப்போ வந்து அனுசரிப்புல அப்படியே போயிட்டு இருக்குது.
0: புரிஞ்சுக்கிட்டாங்க.
1: ஆமா, இன்கம் வருதுன்றத புரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கு என்னன்னா டிரைவிங் தொழிலே பயம், வேண்டாம் அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடுமோ அப்படின்றது அவங்களுக்கு பயம். ஆனா வந்துட்டு எந்த தொழிலானாலும் ஆபத்து இருக்கதான் செய்யும், அதுக்காக பணத்திலயும் சரி உயிர் பயத்திலயும் சரி அதெல்லாம் பயம்தான், நமக்கு இப்போ வேலையாகாது. டூ வீலர் ஓட்டுறேன் அப்படிங்கிறப்பவே வேண்டானாங்க, அப்ப இதை ஓட்டும் போது சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால சரி பரவாயில்ல, அவங்க சொல்றத சொல்லட்டும், நான் செய்யற செய்யறேன்ட்டு நான் செஞ்சுட்டேன். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் நான் கேட்டா கூட செய்யறாங்க, ஒத்துழைப்பா இருக்காங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. நீர் அடிச்சு நீர் விலகுமா அப்படிங்கிற ஒரு

0: உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கண்டிப்பா அது வந்து என் மேல தான் ஃபால்ட். வண்டி வந்துருச்சு, ஸ்டாண்ட் வண்டி வந்துருச்சுன்னு வண்டியை எடுத்தாலுமே, இல்லை எடுக்காதீங்க நில்லுங்க ஒரு வாடகை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாடகை கொடுத்து அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிஜமாலுமே அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் அடிக்கணும்.
1: என் நேர்முகத்தின் தொடர்ச்சியை வரும் வாரம் புதன்கிழமை மதியம் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கூடலூர் பசாரில் 9 சென்டிமீட்டர், நீலகிரி குன்னூர் தேவலா தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பந்தலூர் 6 சென்டிமீட்டர், நீலகிரி பார்வுட் 4 சென்டிமீட்டர், மேல் பவானி சின்னக்கல்லார் எம்ரால்ட் தலா 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் சோலையார் நடுவட்டம் வால்பாறை சின்கோனா தலா 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 1 சென்டிமீட்டர். தொண்டியில் அதிக அளவாக 40.3 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹர்ட்ஸ் அலைவரிசையில் இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.
1: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே வகையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம்.

0: ஸோ மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து மழை பெய்யலையே இந்த டைம் வந்து எப்படியோ மான்சூன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கவலையில் இருந்தீங்க. ஸோ கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை ஜோன்னு பெஞ்சிட்ருக்கு. பார்த்த உடனே நிறைய பேருக்கு சந்தோஷம், நிறைய பேருக்கு அப்பா இப்படியெல்லாம் மழை பெய்யுது, எப்படியெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி பேசுகிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோட காத்துட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா.
1: ஒரு பார்வை பார்த்தாய் மழையே மழையே நெஞ்சுள் மழையே.

0: 3:09 ஆயிடுச்சு. நீங்க ஹலோ ஓட்டி நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேச போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஆனந்த், சயின்டிஸ்ட், ஊட்டியை சேர்ந்தவர், நிறைய விஷயங்களை வந்து இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் டூரிசம் செக்டரில் நிறைய விஷயங்களை, ஏஐ டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பருவமழை ஆரம்பிச்சிருச்சு, கிட்டத்தட்ட 1 மாதம் போய் இன்னும் மழை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காத்துட்ருக்கிருந்தாங்க. நிறைய இடங்களில் மழை பெய்யாமல் வெயிலினுடைய தாக்கம் கூட ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த கடந்த 2 நாட்களாக நல்லா மழை பெஞ்சிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டுருக்குது பார்த்திங்கன்னா. இந்த கிளைமேட் சேஞ்சில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஏன் வருது? ஆர் நீலகிரியில் பெரிய ஒரு கிளைமேட் சேஞ்சை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடந்த சில வருஷங்களாக
1: கிளைமேட் சேஞ்சஸ் வரதுக்கான மேஜர் காஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபாரஸ்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீலகிரி மாவட்டத்தில் அழித்து ஏகப்பட்ட பில்டிங்ஸ் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா, லைக் மேஜராக நீலகிரி மாவட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி லைக் தமிழ்நாடு ஆளக்கூடிய தலைமை லெவலில் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சார், பீப்புள் அந்தளவுக்கு அவர்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வீசே, ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவை எக்ஸாம்பிளாக வச்சு ஐ வுட் லைக் டு ப்ரெசன்ட் யுவர். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் ஆர்கேபுரம் பிஷப் டவுன் அந்த இடத்துல மகாத்மா காலனின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீசே, நிறையா வீடுங்க இருக்குது. இன்னி வரைக்குமே மண்குடிசைகள் நிறையா இருக்குது. காங்கிரீட் வீடுங்க அந்த இடத்துல மேஜராக ஆகலை. ஒரு மலை மேலே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஏகப்பட்ட வீடுங்க, மண் குடிசைகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ட்ரைனேஜ் சிஸ்டமும் சரி, தண்ணி ஓடுறதுக்கான அந்த கால்வாய்கள் ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு குறைவாக இருக்குது. ஒரு ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா டாய்லெட் அவங்க வீட்டுக்கிட்டேயே வந்துட்டு ஃபெச் பண்ணியிருக்காங்க. ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீடுகள், அந்த இடத்துலையே வந்துட்டு டாய்லெட்டு அதோடய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ஃபெச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பரான வாட்டர் ஃப்ளோ லெவல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அடித்தளத்தில் பார்த்தீங்கன்னா பாறை இருக்கும். நீலகிரி மாவட்டம் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்குது. அடித்தளத்தில் கம்ப்ளீட்லி ராக்கு, அது மேல் தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் உடைக்கிற மாதிரியான ஒரு பாறைகள், லைட் பீசஸ் ஆஃப் பாறைகள், அதுக்கு மேலே மண். இந்த லேயரில் தான் எல்லா இடமும் ஃபெச் ஆகி வந்திருக்கு. ஸோ அது மேலே இவங்க கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறம் இது பல வருஷமாக இருந்துட்டுருக்கிறது சொல்கிறேங்க. அப்போ அந்த இடத்துல டாய்லெட்டு அந்த தண்ணி எல்லாமே ஊறி ஊறி ஊறி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீவேஜ் வாட்டரும் சரி, ட்ரைனேஜ் வாட்டரும் சரி, உள்ள டெம்த் லெவலில் போகிறனால மேலே இருக்க மேல் மட்டம் மண் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரஸ்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ அது ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கனால என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க பாறைகள் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை மேலே உள்ள வீட்டுங்களோட சேர்ந்து இழுத்துட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள ஃபாரஸ்ட்டு, அதில் உள்ள மக்கள், அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பாதிப்படையக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த எதனால் வந்துட்டு மக்கள்னால ஒரு அதிகாரிக மத்தியில் கொண்டு போய் சேர்த்த முடியல அப்படின்னா, அங்கே உள்ள மக்களுக்கு ப்ராப்பரான ரூட் காசஸில் எப்படி கொண்டு போகலாம், ஸோ எப்படி வந்துட்டு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணி யாரை போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ்னால இத்தகைய ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன், பிகாஸ் நானும் அந்த பகுதியில் இருக்கேங்க, ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டில் நான் இருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கவர்மெண்ட்டும் சரி, வாலண்டியர் பீப்புளும் சரி, லைக் நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க, ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லி இந்த மாதிரி இடத்தெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸோ கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்குறாங்கன்ற டைமில், கிளைமேட் சேஞ்சஸ் இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நமக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபுல்லாக நமக்கு அழிதுன்ற பட்சத்துலேயும், அங்கே இருக்க மக்களோட லைவ்லிவுட் பாதிக்கப்படுதுன்ற சிட்டுவேஷன்லேயும், அதை தாண்டி மேல் மட்டும் அந்த மண் கீழே எடுத்துகிட்டு வருது அப்படின்ற டைமு, அதுக்கு கீழே வசிக்கக்கூடிய மக்கள் ஸோ எல்லாருமே எஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் ஸோ அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் இமீடியட்டாக ஏதாவது ஒரு ஸ்டெப் இனிஷியேட் பண்ணுன்றதும் எங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.
0: நீங்கள் சொன்னீங்க நிறையா மக்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து இப்போது டூரிசம் பேஸில் நிறையக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டுருங்க, ஒரே எக்ஸ்பர்ட்டுங்க கூட சொல்லலாம் நீங்கள். ஸோ இந்த டூரிசம் வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம், நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வேளையில் பார்த்தீங்கன்னா டூரிசம்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: எஸ் சார். ஸோ டூரிசம்னால பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. டூரிசம்னால நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது லைக் பெருசாக எதுவும் கிடையாது. லைக் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூரிசம்னால நமக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் அதிகமாக இருக்குது, டூரிஸ்ட் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துலனு சொல்லி பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அகாமடேஷன் சப்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு நீலகிரி மாவட்ட மக்கள் இன்றைக்கி வந்துட்டு சில இடத்துல ஒரு பெரும்பாலான ஒரு தாக்கத்தை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவிலன்னு பார்த்தீங்கன்னா லைக் பர்டிகுலர்லி இந்த ரோட் சைட் ஷாப்ஸு, ரோட் சைட் செல்லர்ஸு, அகாமடேஷன் ஓனர்ஸு, காட்டேஜஸ்ஸு, ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் பெரும்பாலும் ஒரு பெரிய லெவல் தாக்கத்தை இந்த பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல சந்திச்சிட்டு இருக்காங்க சார்.
0: சொல்லும்போது நம்ம ரெவென்யூ ஜெனரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பிளாஸ்டிக்ஸ் வருது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்பன் பிரச்சனை ஜாஸ்தியாக வருது, கார்பன் எமிஷன்ல நிறைய பிரச்சனை வருது. ஸோ நிறைய வெஹிக்கிள்ஸ் வரதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நீலகிரி மாவட்டம் அடைஞ்சிட்டு இருக்கு
1: சார்? ரொம்ப இன்டெப்த்தாக அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா லைக் வெரி சிம்பிள் சார். இன்றைக்கி உள்ள அட்வான்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறையா இவிஇ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நீலகிரிஸில் அதிகமாக பார்க்குறோம், நம்பர் ஒன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அதோட பொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் பெட்ரோல் டீசல் அதாவது ஓல்டன் டேஸோட வெஹிக்கிள் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொல்யூஷனை காட்டிலும் பல மடங்கு கீழே குறைவானது. ஸோ அது வந்துட்டு பெரிய லெவல் தாக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப கம்மி, நம்பர் ஒன். அண்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ செட் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் ரொம்ப சிறப்பாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். கீழே லைக் குஞ்சப்பண்ணை அந்த சைடும் சரி, அதே மாதிரி நம்மளோட பர்லியார் சைடும் சரி, கீழே லைக் எஸ் சார் அண்ட் செக் போஸ்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அங்கேயே நிறையா லைக் பல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துலையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்துட்டு ஊட்டியில் எக்ஸிக்யூட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஈவன் தோ சில லைக் ஜிஎஸ்எம் பேஸ்டு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு நீலகிரி மாவட்ட மக்களை வந்துட்டு கருத்தில் கொண்டு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை வந்துட்டு லைக் வெளியில் புழக்கத்தையும் இல்லை அதில் உள்ள ரிசர்ச்லையும் கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படின்றது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா சார், இன்றைக்கி ஒரு குடும்பம் ஒரு சின்ன ஒரு தேங்காய், ஒரு கொத்தமல்லி, ஒரு கருவேப்பிலை, ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள் வாங்க போகிறதா இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் வாங்க போகிறதா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா 5 ரூபாய் இல்லை 7 ரூபாய்க்கு ஒரு பை வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தள்ளப்படுறோம். ஸோ இது வந்துட்டு நார்மலாக அப்படியே ஊட்டி ஃபுல்லாக பழகிருச்சுங்க. ஸோ அதை ஒரு லைக் ஒரு 50 பைசா இல்லை ஒரு 40 பைசாவுக்கு செலவுள்ள ஒரு சின்ன பயோடிகிரேடபிளான சில கேரிங் திங்ஸை நம்ம கொண்டு போகிற டைமில் அது வந்துட்டு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு 100% அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்குன்றதே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சார்.
0: தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படியெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கு, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது நிறைய விஷயம் சொன்னார். இப்போ வந்து எல்லாம் மாறிட்டு இருக்காங்க, மக்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாற வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ அவருடைய ஜேர்னி எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை எதிர்நீச்சல் திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு கேளுங்க.

0: ஹலோ, ஊட்டி கேட்டுருக்க நேரம் 3:23 ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நீலகிரியில் எப்படி எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டுருக்கு, அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் போயிட்டுருக்குது அப்படிங்கிற பற்றி ரொம்ப அருமையாக பேசிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து ஆனந்த் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துட்டுருக்கார். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம், எப்படி வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ சுற்றுலா பயணிகள்கிட்ட பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, இ வெஹிக்கிள் இல்லை பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மாறிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் இருந்தாலும் உள்ளூர் மக்கள் அப்படின்னும் போது நமக்கு நிறைய அக்கறைகள் தேவை. ஸோ நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சே இல்லை இப்படி ஆக போகுதே அப்படிங்கிற ஒரு அக்கறை யாருக்கு வேணும்னா நமக்கு தான் வேணும். ஸோ இவர்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ நீலகிரி வந்து பெருசாக கிளைமேட் சேஞ்சில் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா குளோபல் ஃபுல்லாகவே இதே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நிறைய மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களும் நம்ம கேட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்
1: சார்? ஆக்சுவலி இதை வந்துட்டு டெப்த் அனலைஸ் பண்ணி எங்களோட சைடில் ஒரு ஃபஸ்ட்டு கட்ட நகர்வை வந்துட்டு நாங்கள் மூவ் பண்ணோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில வெஹிக்கிளோட ஸ்மோக் வருது இல்லைங்களா வண்டியில் எக்ஸிஸ்ட் ஆகி. ஸோ அதில் வந்துட்டு சில சென்சார்ஸ் எல்லாம் போட்டு அதோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணோம். என்னென்ன பொல்யூ அந்த அதுலேருந்து வந்துட்டுருக்க பொல்யூஷன்னால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத காஸ்டில். ஸோ நியூட்டன்ஸோட தேர்ட் லா தாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு இடத்துல வந்துட்டு ஒன்று உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த உருவாகிறத ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு லைக் ஒரு நல்ல காசுக்காக ஒன்று உருவாகிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழிவை ஏற்படுத்தும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டாக இதில் பார்க்கலாம். வெரி சிம்பிள், அந்த மாதிரி இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவோம் சார். எப்படின்னாங்க, ஒரு பொல்யூஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பொல்யூஷனுக்கு எக்ஸிட் பண்ணக்கூடிய சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளான்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைவேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோன்ற டைமு ஹைவேஸில் ஆகிட்டுருக்க அந்த பொல்யூஷன் சுற்றி உள்ள மக்களை பாதிச்சிடாமல் இருக்கிறதுக்கு சைடில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சில பிளான்ஸை வைக்கலாம். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில வாட் ஐ கேன் டெல் சார், சில மாலிக்யூல்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய சில கெப்பாசிட்டியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் யங் பர்த்ஸ் வந்துட்டு அவங்களோட ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி, ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றதே என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்துட்டு வெஹிக்கிள் அண்டு டிராஃபிக்கு இந்த ஏரியாவில் நம்ம பேசுகிறப்ப. இன்னொன்று ஃப்ளட்டோட ஏரியாவில் நம்ம பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் பாயிண்டிங் த பீப்புள் லைக் ஒரு ஜாலி வேல ஜஸ்ட் வி ஆர் டிஸ்கஸிங். ஸோ கீ பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில்னா நீலகிரியோட பயோஸ்பியர் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மேலே ஒரு வீடு இருக்கும், கீழே ஒரு வீடு இருக்கும். அப்போது மேலே உள்ள வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே விட்டுறாங்க கீழே. மழை தண்ணி தானே, யார் கேட்டாலும் நம்ம ஒரு ரீசனை சொல்லிக்கலாம், மழை தண்ணி வர தண்ணியை எப்படி கொண்டு போக முடியும், ஸோ இது இப்படி தான் ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரீசெட்டட் ஃபெச்சடு மைண்டில் இருக்காங்க அவங்க. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம போக்கணும் சார். என்ன ரீசன்னா, அந்த இடத்துல உள்ள டம்ப் ஆகிட்டு இருக்க வாட்டர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாண்டாக கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ராக்குக்கு மேலே உள்ள அந்த கிரிப்பிங் மட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகுது. ஸோ லூஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல டம்ப் ஆகிட்டு இருக்க வாட்டர் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய அளவிலான லேண்ட்ஸ்லைடை வந்துட்டு கிரியேட் பண்ணுது நமக்கு. ஸோ அதுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் லைக் அவங்களும் சொசைட்டியை கருத்தில் கொண்டு நம்மளால் யாரும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அந்த வாட்டரை கொண்டு போய் ப்ராப்பரான ஒரு நீர் ஓடையில் வந்துட்டு சேர்க்கறதுக்கான ஒரு வழியை வகுக்கணும் சார். இது வந்துட்டு எல்லா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மனப்போக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐம் செக்கிங்.
0: தேங்க்யூ. இப்போ வந்து நீங்கள் நிறைய ஏஐ பேஸ்டு நிறைய ஏஐ எக்ஸ்பர்ட் வர நீங்க. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய நீர்நிலைகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் முக்கியமான விஷயம் இந்த நீர்நிலைகள் மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்ப வருது. இப்போ கிளைமேட் சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இது மட்டும் ஒரே காசஸ் மட்டும்தான் கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியறது இல்லை. ஸோ இப்போ நீர்நிலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொல்யூட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதை லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்?
1: சார், அந்த நீர்நிலைகள் பாதிப்பாகிறனால அட் லாஸ்ட் அதோட எண்ட் பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகைன் ஐ வில் கனெக்ட் டு த பாயிண்ட், டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அட் எண்ட் ஆஃப் திஸ் பிச்சு, மாசுபடுறதுனால ஃபஸ்ட்டு யாருக்கு அதிக லெவல் பாதிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு, ஏன்னா அதுக்குள்ளே புழங்கிட்டு இருக்க அனிமல்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பாஸ் ஆகி கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ், அதாவது மக்கள். ஸோ இதுக்கு இன்பிட்வீன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு மேஜர் காஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, குளோரினேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஒரு பார்ட் பிச்சை வச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா, சிமிலர் டு தட் அந்த இடத்துல எவ்வளோ லைக் குளோரினேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ அந்த வாட்டர் பொல்யூட் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் அகெயின் ஐ எம் பாயிண்டிங், ஸோ டெக்னாலஜி வச்சு அந்த இடத்துல நம்ம சூப்பராக ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துடலாம், பட் அது கொண்டு வரதுக்கு ஹூ ஆர் கோயிங் டு சப்போர்ட். ஸோ இந்த விஷயம் ஒன்று இருக்குது சார். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இப்போ ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் விஷயத்தை சார்ந்து ஆல்ரெடி ஹாவ் ஃபைல்ட் அ பேட்டன்ட். ஸோ அந்த பேட்டன்ட்டில் ரொம்ப டெப்தான டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் விஷயத்தை நாங்கள் உள்ள வச்சுருக்கோம். ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போய் ஒரு பஞ்சாயத்தில் உள்ள ஒரு டேங்கை குளோரினேட் பண்ணி அது ப்ராப்பரான பிஹெச் வேல்யூ செக் பண்ணி வால்வ் ஓப்பன் பண்ணி மக்களோட கன்சியூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெக் பேஸ்டு டிவைஸு கம்ப்ளீட்டாக அந்த வேலையை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இன்னைக்கு நாங்கள் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டுருக்கோம். ரைட் நோ இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் டு இன்டெப்த் ரிசர்ச் ஃபீல்டுங்க. ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக பேட்டன்ட் ஃபைலிங் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு சார். இப்போது வி ஆர் கோயிங் அஹெட். ஏன்னா இன்றைக்கி இருக்க சிட்டுவேஷனில் டெக்னாலஜி வச்சும் சில இடத்துல நம்ம சில விஷயத்த சாதிக்கணுன்ற ஒரு காலப்போக்குக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பிகாஸ் வெரி சிம்பிள் சார் இன்றைக்கி இருக்க சிட்டுவேஷனில் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கரடி, புலி, சிறுத்தை, இது அத்தனையோட நடமாட்டமும் இன்றைக்கி ஈஸியாக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துலையே வந்துட்டு நமக்கு நகர்ந்துட்டுருக்கு சார். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பர்சன் அந்த இடத்துல போய் குளோரினேட் பண்ணுறாருன்ற டைம் அவருக்கும் குடும்பம் இருக்காங்க, அவரோட வாழ்வாதாரமும் நிறைய இதை சார்ந்துருக்கு. ஸோ அவரோட லைஃப் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு டெக்னாலஜி அதிக லெவலில் ஒரு முற்போக்கு செயல்பாடாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்.
2: முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஏஐ விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி

0: 7:37 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி பேஸ் ஏஐ வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே ஏஐ தான் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அதை தான் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து கண்ணை மூடி கண் திறந்தோன்னே எல்லாத்துக்கும் மொபைல் வந்துடணும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியுறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக தேடணும், ரொம்ப ஸ்பீடாக தேடணும் அப்படின்னும் பொழுது ஏஐ அதுக்கான நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கு. அது மட்டும் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கலி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்திலேருந்து நிறைய ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சான்றாக நமக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கிறவரே இருக்கார். ஸோ உங்களுடைய பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்?
1: சார், என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ் எனக்கு ரோபோட்டிக்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சார். என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்தே சயின்ஸ் எக்ஸிபிஷன்னா எனக்கு ரொம்ப உயிர். எல்லோரும் கல்ச்சுரல்ஸை வந்துட்டு நோக்கி இருப்பாங்க, ஸோ ஸ்போர்ட்ஸை நோக்கி இருப்பாங்க, எப்படி வந்துட்டு வி கேன் ஷோ ஆர் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஒரு போக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரிலேட்டடாக இருக்குங்க. ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் சம்திங், இது மட்டும் தான் ஒரு தோணலாகவே இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இன்றைக்கி என்னோடய லைக் என்னோடய இன்ஜினியரிங் ஆஃப்டர் டுவெல்த்

0: லெவன்த் டுவெல்த் ஹாவ் டேக்கன் மேக்ஸ் பயோ குரூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் சைடு. சிமிலர் டு திஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஒன் பண்ணேன் லைக் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சைடில். தென் பிஹெச்டி, ஸோ இட் இஸ் என்கேஜ்ட் அண்ட் இட் இஸ் மூவிங் வித் தேட். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் என்னோட லைக் பிஹெச்டி ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓரியன்ட் வித் ஏஐ தான் இன்றைக்கி. பிகாஸ் எந்த இடமா இருந்தாலும் லைக் வி ஷுட் நாட் டிகிரேட் ஹியூமன் பீப்புள், பிகாஸ் ஹியூமன் இல்லாமல் ஒரு ஏஐ கிரியேட் ஆகாது. திஸ் இஸ் ஒன் பார்ட். ஸோ ஈவன் தோ ஹியூமனோட லெஸ் இன்டர்வென்ஷனில் ஒரு பெரிய லெவலான ஒரு சக்ஸஸை கொண்டு வரதுக்கான ஒரு தோணலில் ஓடிட்டுருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சிஸ்டமாக இருந்தாலும் ஸோ அதுக்கு 100% ஒரு ஹியூமனோட லைட் இன்டர்வென்ஷனாச்சு இருந்தால் தான் அதனால் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் சார். ஸோ என்னோட ஜேர்னி இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அண்ட் ட்ராக்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது சார்ந்து லைக் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பண்ண சில விஷயத்தை கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ நிறையா பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்மா இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு கெஸ்ட்டாக கால் பண்ணுறாங்கன்ற டைம் அங்கே ஃபேக்கல்ட்டிஸோட டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு பார்மா சைடில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா அதை எப்படி நம்மளோட டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஹிட் பண்ண முடியுன்றது அப்படியே மைண்ட் கன்வர்ஷனில் போக ஆரம்பிச்சதுங்க. இதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போகிறோம் அப்படின்ற டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வரதுக்கும் மெயின் ரீசன் என்னென்னா ஆஸ் ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ்ட் குளோரினேஷன் சிஸ்டம். ஸோ எங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு நிறைய இன்டர்ன்ஸ் எங்ககிட்ட வருவாங்க சார், ட்ரெயின் ஆகிட்டு வெளில போவாங்க. ஸோ ஒரு இன்டர்னோட ஸ்டூடெண்ட் ஹி வாஸ் அ ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்கள பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்டோட நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அவர் என்கிட்ட இதோட ஒரு ப்ராஸ் அண்ட் கான்ஸை பற்றி சொன்னார். ஸோ ப்ரோஸை வரைக்கும் ப்ரோஸை விட கான்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது, அதோட கான்சிக்வன்சஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த இடத்த வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி ஓகே, தனியாக ஒரு பர்சன் போய் ஒரு இடத்த குளோரினேட் பண்ணிட்டு வராரு. ஸோ அதை சார்ந்து பல லட்சம் பேர் வந்துட்டு தண்ணியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. சப்போஸ் அவருக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் வாட் வில் ஹேப்பன், இது ஒரு காஸ். ரெண்டாவது காஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர் 100% வில் பி தேர் சார். வாட் எவர் வி டூ கண்டிப்பாக ஒரு மைனர் ஹியூமன் எரர் இருக்கும். ஹியூமன் எரர் அப்படின்றது சம்டைம் இட் மே பி 100% எரர், சம்டைம் இட் மே பி அ லைக் ஃபியூ பாயிண்ட் லெவல் எரர். ஸோ 100% எரர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கவனம் செதறனாலேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ, நம்ம சப்போஸ் அந்த அன்னைக்கு நம்ம போய் ப்ராப்பராக குளோரினேட் பண்ணாமல் ஏதோ ஒரு கவனக்குறைச்சலில் நம்ம வால்வை திறந்து விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த தண்ணியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்கள் பல தரப்பட்ட வாட்டர் போன் டிசீஸ்னால பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி குளோரினேட் பண்ணுற டைமில் அதிக லெவல் குளோரினேட் ஆயிருச்சு அப்படின்னாலும் அது வந்துட்டு வயிற்றில் ஏகப்பட்ட ஸ்டமக் இச்சிங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ 100% தேர் வில் பி சம் நெகட்டிவ் காஸ். ஸோ இந்த இடத்தெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒரு இன்வென்ஷனை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த தோணலில் தான் நாங்கள் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஃப்ரம் தேர் அசோசியேஷன் சைட்லேருந்தும் எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் இருந்ததுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்து இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இன்டெப்தா வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் சார்.
1: என்ன மாதிரியார் விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்
0: சார்? இப்போ அட் ப்ரெசென்ட் 2025 வி ஹவ் ஸ்டார்டட் ஏஐ ஸ்மார்ட் டூரிஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ஸ்மார்ட் டூரிஸ்ட் ப்ராஜெக்ட் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவலில் வரவேற்பு கொடுத்தது. ஸோ ஸ்மார்ட் டூரிஸ்ட் ப்ராஜெக்ட் 100% நீலகிரி மாவட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, கீழேருந்து ஒரு டூரிஸ்ட் ஊட்டிக்கு மலை மேலே ஏறி ஒரு இடத்துக்கு வராங்க, சுற்றி பார்க்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கம்மி பண்ணணும், ஒரு ப்ரெஷர் கம்மியாகணுன்ற ஒரு சிச்சுவேஷனில் ஊட்டி ரீச் ஆகுறாங்க. ஸோ ஊட்டி வரும்போதே ஏகப்பட்ட டிராஃபிக்கு அப்படின்ற ஒரு தோணலும், ரெண்டாவது எங்கே போனாலும் பார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் சார் ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸில் வரவங்க ஈஸியாக வைரல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் வந்தேன், இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, இந்த இடத்துல பார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வி ஹாவ் டு பிரிங் சம் சொல்யூஷன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் சார். ஸோ நம்மளோட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் நம்மளோட நிஷா மேம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. நம்மளோட டிஐஜி சசிமோகன் சார் வந்துட்டு லைக் ஹி ஆல்சோ கேவ் அ லாட் ஆஃப் சஜஷன் பிகாஸ் ப்ரீவியஸ்லி ஹி வாஸ் அ எஸ்பி ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட் 2. ஸோ அப்போ நிறையா இன்புட் கொடுத்தாங்க. ஸோ அதர் தென் தட் இன்டெப்த்

0: ஃப்ளெட்ஜா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், நீலகிரி மாவட்டத்தில் டிராஃபிக்கோட மேஜர் கண்ட்ரோல் ரூப்பை ஹேண்டில் பண்ணவரே நம்மளோட மணிகண்டன் சார், ஏடிஎஸ்பி, இப்போ உள்ள கரண்ட் ஏடிஎஸ்பி மணிகண்டன் சார். ஸோ இப்போ இவங்களோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, டெக்னாலஜி கம் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிளப் ஆகுது சார். அப்போ கிளப் ஆகிற டைம் வி ஆர் பிரிங்கிங் சம் சொல்யூஷன். வெரி சிம்பிள் சார், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை சுற்றி எங்கெங்க பார்க்கிங் இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணோம். அந்த பார்க்கிங்கை நோட்டீஸ் பண்ணி அந்த நோட்டீஸ் பண்ண விஷயத்த ஆட்டோமேட் பண்ண ஆரம்பித்தோம் சார். வெரி சிம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் வீசே இப்போ பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட வராங்க, அந்த பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட வந்துட்டு நமக்கு பார்க்கிங் ஒரு நாலு பார்க்கிங் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரெண்டு பார்க்கிங் ஃபில் ஆகுது, மீதி ரெண்டு பார்க்கிங் காலியாக இருக்குன்ற டைம் வர டூரிஸ்ட் வந்துட்டு ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வந்துட்டு டிராஃபிக் இருக்கலாம், ஆனால் இனி ரெண்டு ரோடு நமக்கு காலியாக இருக்கும். அந்த ரெண்டு ரோடு எதுன்றது வந்துட்டு டைவர்ஷன் ஆன ரூட்டை வந்துட்டு இந்த ஆப் வழியாகவே வர டூரிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ எல்லா என்ட்ரி பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கியூஆர் சிஸ்டத்தை வந்துட்டு ஸ்கேட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வர டூரிஸ்ட் அங்கங்கே ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தாங்க சார். ஸோ ஈஸியாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ நமக்கு டிராஸ்டிக்காக வந்துட்டு நமக்கு டிராஃபிக் ரொம்ப குறைஞ்சிருந்தது. யூ மைட் சீன் தட் வெல் கம்பேரிங் டு லாஸ்ட் டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிராஸ்டிக்காக ரொம்ப குறைஞ்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்க்கிங்கில் இருக்கவங்களும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணாங்க சார். எந்தெந்த பார்க்கிங்கில் ஃபில் ஆகுதோ அதை ஃபில்னு சொல்லி போட்டாங்க. பத்து வண்டி அவைலபிள் போட முடியும்னா அதை மார்க் பண்ணாங்க. இவங்க என்ன லைவ் அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை வந்துட்டு வர டூரிஸ்ட்னால ஈஸியாக பார்த்துக்க முடிஞ்சதுங்க. ஸோ அதனால் ஈஸியாக பார்க்கிங்கெல்லாம் அவங்க போய் ஃபெச் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிளாரிட்டி அமைஞ்சது. ஸோ அது வந்துட்டு நல்ல ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணதுங்க சார். ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ பர்பஸ்ஃபுல்லி என்னுடைய இன்டர்ன்ஸு, ஸோ லைக் பல இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் கொலாபரேட் பண்ணோம். ஸோ எங்ககிட்ட இருக்க இன்புட் நாலேஜை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ கிரவுண்ட் லெவல் டேட்டாவை கலெக்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஆஃப் ஒர்க் சார். 2025 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் இட் டேக் லாட் ஆஃப் டைம், நிறையா ஃபீஸபிள் செக் பண்ணுற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைவ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல எரர் வரும். ஸோ டெக்னாலஜின்றதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எரர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வாட் அண்ட் ஆல் வி கேன் டூ அப்படின்றத பார்த்து ஜஸ்ட் வி ஹவ் டன்.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ 2025 வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அகெயின் வந்து இப்போ ஒரு உள்ள வர்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம், இ பாஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஹானரபிள் ஹைகோர்ட் மூலியமாக சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன்னா என்னென்னலாம் பண்ண முடியும்? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுலையோ ஆர் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உள்ளே எவ்வளோ வண்டி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்களா?
0: எஸ் சார், இப்போ அப்கிரேடட் வெர்ஷனில் அதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ்ட், இவன் தோ ஹான்பில் ஹைகோர்ட் அவங்க கொண்டு வந்த விஷயம் வந்துட்டு இட்ஸ் லைக் ஹைலி அப்ரிஷியேட்டட் ஒன் பார்ட். இன்னொரு பார்ட் என்னென்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்னோட சஜஷனில், ஸோ ஒரு சைடில் சுற்றுலா பயணிகள்னால நெகட்டிவ் காசஸை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதையும் அதே மாதிரி நம்ம நீலகிரி மாவட்ட மக்களோட வாழ்வாதாரத்தையும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியும் என்னோட ப்ரொஸ்பெக்டிவ் சார் இது இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே இருப்பாங்க. பிகாஸ் ஹைலி ரிஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நமக்கு மேஜர் இன்கம்மிங் அண்ட் சோர்ஸே பார்த்தீங்கன்னா டூரிசம் தான். ஸோ இந்த டூரிசம் வந்துட்டு நமக்கு அடிவாகுதுன்றப்போ பார்த்தீங்கன்னா சார், ரோட் சைடு ஷாப்கீப்பர்ஸ்லேருந்து ஒரு காட்டேஜ் ஹோட்டலு எல்லாமே காய்கறி கடை வச்சுருக்கவங்க முதற்கொண்டு பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு காஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுன்றது என்னோட ஒரு ப்ரொஸ்பெக்டிவ். ஆல்ரெடி நிறையா பேர் என்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் க்ரியேட்டட். ஸோ இன்னொரு விஷயம், நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷனும் ஆக ஆரம்பிச்சது சார். வெரி சிம்பிள், வெஹிக்கிளே நம்பர் ஆஃப் என்ட்ரீஸ் உள்ளே ரீச் ஆயிருக்காது, பட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இன்னொரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் வீசே கேரளா ஆர் கர்நாடகாவில் இருக்கவங்க உள்ளே வரதுக்கு வரப்போ ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இல்லை வெஹிக்கிள் ரீச் ஆயிடுச்சாமா, நமக்கு போட்டால் பாஸ் கிடைக்காது. ஸோ பாஸ் கிடைக்கல அப்படின்ற டைம் அவங்களோட மாற்று ஆப்ஷன் வேறு இடமா இருக்கலாம்.
1: ஃபைன், இப்போ வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு வந்து ஏ மூலியம் உங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கலாம், எதை வந்து அப்கிரேட் பண்ண முடியும்
0: சார்? இதில் அவங்க மேஜர் காஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்றத தான் மெயின் பாயிண்ட்டாக ஹிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரிங் கெப்பாசிட்டியில் நமக்கு எல்லாமே வருதுங்க. இதில் என்விரான்மெண்டல் ட்ராபேக்ஸும் வருது, பயோஸ்பியர்ஸாக இருந்த விஷயமும் வருது, எல்லாமே வருது. ஸோ இந்த இடத்த எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. எத்தனை அப்கிரேடட் வெஹிக்கிள் வருது? நம்பர் ஒன் அப்கிரேடட் வெஹிக்கிள், இப்போ உள்ள இ வெஹிக்கிள்ஸு இல்லை ரீசன்ட் வெஹிக்கிள்ஸு. இந்த ரீசன்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் அட்வான்ஸ் மாடிஃபைடாக இருக்கிறப்ப அதோட பொல்யூஷன் வந்துட்டு நமக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்ற டைம் வி லைக் ரேதர் தென் அதை வந்துட்டு நம்ம வர வேண்டான்னு சொல்கிறதுக்கு, அது வந்ததுன்னா எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால அது கம்மி பண்ண முடியுன்ற ஒரு சிந்தனையில் போக ஆரம்பிக்கலாம். ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ்ட் பிளான்ஸ், அந்த மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு சில பிளான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சார். அதோலேருந்து எலிவேட் ஆகிற அந்த பொல்யூஷன்லேருந்து எலிவேட் ஆகக்கூடிய அந்த கான்ஸ்டுவன்ஸு அப்சர்வ் பண்ணுறதுக்கு சில பிளான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளான்ஸ் வந்துட்டு தடுத்து நிறுத்தும். ஸோ இதை கன்சியூம் பண்ணி க்ரோ ஆகக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். இதை தாண்டி ஏஐன்றப்ப லைக் 100% ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு பெரிய ஸ்கோப்பை கிரியேட் பண்ணும். ஒரு சைடில் ரோடு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குன்ற டைம், இன்னொரு இடத்துல ஓவர் டம்ப் ஆகுதுன்ற டைம் 100% தேர் வில் பி சம் மைனஸ் ட்ராபேக், ஓவர்லோடிங் அந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சிமிலர் டு தட் அந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு ஓவர் பொல்யூட்டட் ஆகுது. ஸோ அந்த இடத்து அந்த ஒரு காசை நாங்கள் போக்குறதுக்காக தான் வி ப்ராட் திஸ் ஸ்மார்ட் டூரிசம் சிஸ்டம். இமீடியட்லி டைவர்ஷன்ஸ் வில் பி அக்கர்ட். இந்தந்த ரூட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, அந்த ரூட் நீங்கள் ஏன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி இட் இஸ் சஜஸ்டிங். சிமிலர் டு தட் ஒரு ரோடு டிராஃபிக் ஆகுதுன்றப்பவே வந்துட்டு டிஸ்ட்ரிக் அந்தந்த ஜங்ஷனில் உள்ள டிராஃபிக் பீப்புள் வந்துட்டு அதை ஹிட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு சொல்லி அந்த ரோடு பிளாக் ஆயிரும் சார். யூ மைட் சி அண்ட் ட்ரை த டேப். அந்த ரோடு உங்களுக்கு பிளாக் ஆயிருச்சுன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ரோடு மட்டும்தான் உங்களுக்கு அதில் காமிக்குங்க.
1: ஓகே ஃபைன். இப்போ வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். நம்ம வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லா விஷயங்களையும் பேச முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை பேசணும். இப்போ ஏஐ பேஸ்ட் ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் மீன்ஸ் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஐ எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏஐ கோர்ஸ் நோக்கி இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்
0: சார்? வெரி சிம்பிள் சார். என்னோட தனிப்பட்ட சிந்தனையாக தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பையனை வந்துட்டு லைக் ஃபேஸை விட்டுருங்க, கையை விட்டுருங்க, சாப்பிட்ற கையே, படிக்கலைன்னா பிச்சை எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போது அந்த இடத்துல நம்ம புக் எடுத்தோம், படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி உள்ள டேக் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஒரு விஷயத்தை அவனாக திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக இன்டெப்த்தாக ஏதோ ஒரு ஏஐ டூலுக்குள்ளே போய் விஷயத்தை எடுத்து அவன் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஸோ ஒரு நாள் ஜஸ்ட் வி திங்க் அந்த சர்வர் டவுன், அந்த சர்வர் காலியாயிருச்சு, நம்மளோட லைஃப் ஒரு க்வெஸ்டின் குறியா அந்த இடத்துல நிற்காதுன்றதுக்கு சாத்தியக்கூறு என்னங்க சார்? ஸோ அதனால் ஆல்வேஸ் வைல் வி டூ அ ஜாப் ஃபஸ்ட் திங்க். இளைய சமுதாயம் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், டெப்த்தாக அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் எப்படி ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். வாட் எவர் இட் இஸ் அவங்க படிக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். லைக் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்க ஏஐ யூஸ் பண்ணாலும் அது சந்தோஷமான விஷயந்தான். பட் அது வந்துட்டு அது அவங்க இன்டெப்த்தாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சதுக்கப்புறம் லைக் ஏஐ வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாமா வேண்டாவா, இல்லை சப்போஸ் அந்த ஏஐக்குள்ளே மட்டும் நம்ம நம்பி இருந்தோம்னா நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சரோட க்வெஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் போகிறப்ப Hope it will be better and best, sir.
1: So, adu okay, fine. இப்போ அடுத்ததுல in future-ல AI-க்கான opportunities எப்படி இருக்கு?
0: Sir, it will be very high. It will be very high because AI வந்ததுன்னா ஜாப் opportunity எல்லாம் ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு நிறைய ஸ்கேட்டர் பண்ணிருக்காங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, நம்மளும் கேட்டிருப்போம். இட்ஸ் நாட் லைக் தட். அந்த பெர்ஸ்பெக்டிவை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். பிகாஸ் ஓல்டன் டேஸில் கம்ப்யூட்டர் வரப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் ஸ்கேட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டர் வருது, கணக்கு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்துட்டு ரெக்கார்டை நீ மெயின்டைன் பண்ணுறது, அவங்களால வேலையை விட்டு அமுச்சிருவாங்கன்னு. இட்ஸ் நாட் லைக் தட். கம்ப்யூட்டர் கிரியேட்டட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிசைனிங் கோர்சஸ் வந்தது, அக்கௌண்ட்ஸ் கோர்சஸ் வந்தது, டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்தது, ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் அ லைக் ஓப்பன் டை பிளாட்ஃபார்ம். ஸோ ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் எந்தெந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு வாஸ்ட் அப்ளிகேஷன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏஐயும் இட் வில் கிரியேட் அ வெரி டிராஸ்டிக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம டெப்த்தாக ஒரு ஒரு விஷயத்தில் போகிறப்ப இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ எந்த இடத்துல அவங்க லைக் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய விஷயத்தை சார்ந்து அவங்க ஏஐயில் பயணிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் அண்ட் பெஸ்ட் சார்.
1: தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை இன்றைக்கி சொன்னமா, நம்ம நீலகிரியில் நம்ம மான்சூனில் ஸ்டார்ட் பண்ணி ஏஐயில் எப்படி இன்டர்வென்ஷன்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் ஏஐனால என்ன

மாதிரி வந்து ஏஐ வந்துருச்சு, இதுக்கப்புறம் காலையில் ஆட்டங்காலி எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வந்து, ஸோ அதில் என்ன ஃபீல்டில் நீங்கள் உள்ளே போய் அதில் நிறைய இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஃபியூச்சர் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த ஹலோடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தகவல்களை கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரியான ஒரு அருமையான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பாபா சொல்கிறது உங்கள் அன்பு அர்ஷே நார்த்தே.

0: வானொலி ரேடியோ உதகமண்டல வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நம்ம ஸ்டுடியோல கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சுங்க.
1: தொகுத்து வழங்குறது நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா, என்னுடன் வந்து இன்னொரு ஆர்ஜேவும் இருக்காங்க.
0: ஆஸ் யூஷுவல் உங்க கூட ஏற்கனவே பேசிட்டு இருந்தா நோர்த்தே.
1: ஓகே, இன்னைக்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்காக விடுகதைகள் நாங்க வந்து கேட்க போறோம். ஸோ நாங்க கேட்கக்கூடிய விடுகதைகளுக்கு நீங்க வந்து கரெக்டா யோசிச்சு நீங்க வந்து ஆன்சர் சொல்லணும். ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-1018 கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா புதிய நேயர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்காக வந்து ஒரு இன்னொரு நம்பர் இருக்கு எக்ஸ்க்ளூசிவா, 8300019 1018 அப்படின்ற நம்பருக்கு புதிய நேயர்கள் மட்டுமே கால் பண்ணலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ண நேயர்களே வந்து மறுபடியும் கால் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களுடைய ஆர்வம் வந்து கண்டிப்பா புரியுது. ஸோ நாளைக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். அண்ட் ஒரு டைம் ஒரு நேர் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அன்பான வேண்டுகோள்.
0: ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க அவங்க. என்ன சொன்னோம்னா நிறைய பேர் வந்து அன்பான நேயர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில இருந்து நிறைய ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அடுத்த ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நைட்ல கூட நம்ம 8 to 9 o'clock நீங்க வந்து நிறைய பேர் பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த 1 hour வந்து நிறைய விடுகதைகள் எல்லாம் உங்களுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசுறதுக்காக நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி
1: கண்டிப்பா ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் இல்லையா. நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்

0: 4:07 ஆயிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக வந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சூப்பரான பாடலோட. ஸோ ஏஞ்சலின் வந்து க்வெஸ்டினோட காத்துட்டு இருக்காங்க, நம்ம கூட ஒரு காலரும் கூட இருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
2: இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: ஓகே ஓகே. உங்ககிட்ட வந்து விடுதலை கேட்கலாமா? வாழ்த்துக்கள், சரியான விடை. ஓகே, கால் பண்ணதுக்காக நன்றி. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு விடுகதைகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா விடுகதைகள் தான் வந்து கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில் நீங்கள் வந்து கால் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுவும் புதிய நேராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300019

1001 நம்பருக்கு கால் பண்ணலாம். இவ்வளோ நாள் நான் வந்து ரேடியோ வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு தான் இருந்தேன், இது வரைக்கும் கால் பண்ணதே இல்லை. கால் பண்ணி பேசணுன்ற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணலாம். அண்ட் ரெகுலராக கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நேர்களுக்கு வந்து வழியும் விட்டுட்டு அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணலாம். அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9344901018 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 296671 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து விடுகதைகள் தான் கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து நேயர் இருக்காங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து எந்த நேயர் அடுத்துதான் வந்து கால் பண்ண போறாங்க, என்ன விடுகதை வந்து கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: சோதர் கோட்டத்தில இருந்து ராதா சண்முகம்.
2: சொல்லுங்க சண்முகம், என்னத்த இன்னைக்கு வந்து உங்க சோலூர் கிட்ட எல்லாம் எப்படி இருக்கு கிளைமேட்?
1: சோலூர்ல ரொம்ப மோசம் சார்.
2: என்னங்க இந்தியாலே இருக்கீங்க?
0: மோசம்னா என்ன? ஜாஸ்தி வெயிலா மழையா?
1: காத்து மழை மிக்சிங்
2: மிக்சிங்கா இருக்கு.
0: மிக்சிங்கா இருக்கா?
2: இப்ப இந்த மிக்சிங்கோட சேர்ந்து நம்ம ஏஞ்சல் வந்து ஒரு மிக்சிங்கா ஒரு விடுகிறது.
0: ஆமா, உங்களுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. கேக்கலாமா?
1: கேளுங்க.
0: ஓகே, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனா மழை பெய்யாது, அது
1: என்ன?
0: இப்ப நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி மழை அங்க இருக்கு. இப்ப நம்மளுக்கு இடி மின்னல்லாம் இல்ல, ஆனா விடுகதையில பாத்தீங்க அப்படின்னா இடி இடிக்கும் மின்னலும் மின்னும் ஆனா மழை மட்டும் பெய்யாது, அதுல ஈரமே இருக்காதுன்னு சொல்லலாம்.
1: அப்படிங்களா?
0: ஓகே, க்ளூ கொடுக்கலாமா இல்ல அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: இல்ல, க்ளூ கொடுங்க, க்ளூ கொடுங்க.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க நார்த்தே, அடுத்த நேருக்கு வாய்ப்பா இல்ல க்ளூவா?
2: சரி, ஒரே ஒரு டைம் ஒரு க்ளூ கேட்டுட்டார், சொல்லிடலாம்.
0: ஓகே ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படினா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
1: அப்படிங்களா?
2: சரி, நீங்க யோசிச்சிட்டே இருங்க, இன்னொரு நேர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாத்துறோம்.
0: ஓகே, நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்த நேர் இருக்கங்களா?
2: சரி, ஏதோ க்ளூ கேட்டாரே, நீங்க சொல்லிடுங்களே.
0: ஓகே, க்ளூவா? இன்னொரு க்ளூ குடுக்கணும் அப்படினா இது வந்து एक्चुअली பண்டிகை காலத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது एक्चुअली ஒரு நல்ல க்ளூ கொடுத்துட்டேன், ஈஸியா
2: கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காரு, உங்களுக்கு அந்த க்ளூ கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: உடுமலை வட்டம் குரல்கொட்டை மலையாண்டி வட்டத்தில இருந்து கோல்ட் கவரிங் கோபால கிருஷ்ணன்
2: சார். கோபால கிருஷ்ணன், உங்களுக்கு அந்த விடுகதை கேட்டதா?
3: கேட்டதங்க, தெரிஞ்சது சொல்லிரலாம்னு இருக்குறங்க.
0: ஓகே, எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க ஆன்சர?
3: எல்லாம் குழந்தைகளுக்கு தீபாவளிக்கு பட்டாசுங்க வாங்கி கொடுப்பாங்க.
0: ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் அவர் யோசிச்சே இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தீபாவளி வேற வந்துடும். ஸோ எல்லா இடங்களையும் வந்து அவர் சொன்னார், ஐயோ சோலூர் ரொம்ப மோசமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோசமா இல்லைங்க, இந்த 2-3 நல்லா மழை அடிச்சாதான்
0: தீபாவளிக்கு வெயில் அடிக்குமா,
2: நல்லபடியா தீபாவளி கொண்டாட முடியும். ஸோ நம்ம வந்து சூப்பரான ஒரு பாடலோட அவருக்கும் கேட்டிருக்க நேயர்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: Busy city with busy citizens.

0: 4:22 ஆச்சு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இரண்டு நேயர்கள், மூன்று நேயர்கள் வந்தாங்க, ரெண்டு நேயர்கள் வந்து கரெக்டான பதில சொல்லிட்டாங்க. ஸோ ஏஞ்சலின் வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸியான விடுகதையெல்லாம் கேட்குறீங்களோ,
1: ஓகே, அதனாலதான் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடுறாங்களோ. இப்ப வர நேருக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா பாக்கலாம் எப்படி சொல்றாங்கன்னு.
0: பாத்திரலாம் யார் எங்க இருந்து சொல்லி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தென்பொன்மடியில இருந்து தேனமணிகண்டன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கங்க.
1: ஓகே மணிகண்டன், உங்கள்ட்ட விடுகதை கேட்கலாமா?
2: சொல்லுங்க.
3: இது
1: வந்து ஒரு வெள்ளை மாளிகை, இதுக்கு வந்து கதவும் இருக்காது, வாசலும் இருக்காது, ஜன்னலும் இருக்காது.
3: என்ன
1: க்ளூ குடுக்கலாம்? இது வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு டைம் இதை வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அடிக்கடி பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏதாவது யோசிக்க முடியுதா? ஓகே, இப்ப வந்து நேயர்களுக்கு இந்த க்வெஸ்சன் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் வந்து கால் பண்ணுங்க.
0: இன்னொரு நேயர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். ப்ரோக்ராம் கேட்டு இருக்கீங்களா?
4: தேங்காய் மேடம்.
1: தேங்காயா? யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திடீர்னு தேங்காய்னு சொன்னா ஷாக்கா இருக்கு இல்லையா?
0: தேங்காய்
1: வந்து தவறான விடை. ஏன்னா தேங்காய் வெள்ளையா இருக்காது இல்லையா? தேங்காயோட கலர் எப்படி இருக்கும்? தேங்காய் கலர்ல இருக்கும்.
0: சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது கேக்கலாம். வணக்கம்.
2: மாணவர்கள்
1: தெரிஞ்சிடும்.
0: சரி, பாக்கல, இன்னொருத்தரும் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு?
1: மாணவர்கள் வந்து டெய்லி பார்க்க மாட்டாங்க, அடிக்கடிக்கு பாப்பாங்கன்னு
0: சொன்னேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: இன்னைக்கு நாகர்கோயில் கிருமா அடமழையோ, நிறைய பேர்
1: வராங்க.
5: அலைமழை பெய்யுடுச்சே, அடித்தோம்.
0: சொல்லுங்க சார்.
5: அங்க கொட்டுறதா உலக மண்டலத்துல?
0: ஆமா, கொட்டுது.
5: அப்படியே கொட்டிலே இருக்க நல்ல அனுபவிங்க.
1: ஒரு வெள்ளை மாளிகை, இதுக்கு வந்து வாசலும் இருக்காது, கதவும் இருக்காது, ஜன்னலும் இருக்காது.
5: அப்படிங்களா? இதுக்கு வாசல் இருக்காது, ஜன்னல் இருக்காது, கதவும் இருக்காது, மாளிகையா?
1: ஆமா, மாளிகை,
0: வெள்ளை மாளிகை.
5: மாணவர்கள்
1: அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்றதை விட அடிக்கடி பாப்பாங்க.
5: பாப்பாங்களா?
1: பாப்பாங்க.
5: அப்படி மாணவர்கள் மட்டும்தானா?
1: இல்ல, அன்றாடம் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டைம் இத வந்து பாத்துருப்பாங்க. மாணவர்கள் வந்து இத அடிக்கடி பாப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முயற்சி பண்ணதுக்காக நன்றி. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு அழைத்து பாக்கலாம். இன்னொரு நேயர் இருக்காங்களா? வணக்கம்.
0: வந்த வேகத்துல இவர் போயிட்டாரு. என்ன சொன்னா, நாலு அஞ்சு பேரா சொல்ல முடியலையே, நான் வந்து சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா அப்படிங்கிற டவுட்லயே போயிட்டாரு. இன்னொருத்தர் கேட்டு பாக்கலாம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம்.
0: நன்றி. ட்ரை பண்ணீங்க, ஸோ இருந்தாலும் யாருமே சொல்லலை. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கும், சாயந்தரம் வரைக்கும்
1: ஆன்சர் நிகழ்ச்சிக்கு முடிவே இருக்காது.
0: அதனால நீங்களே சொல்லிடுங்க.
1: ஓகே, நானே சொல்லிடுறேன். இது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டை. இது மாணவர்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அதை ஆன்சர் ஷீட்டில் அடிக்கடி பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் சொன்ன முட்டை வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை, ஆனால் அது மாணவர்கள் பார்க்கறது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு க்ளூன்னு சொல்லலாம்.
0: ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை கேட்கறதுக்கு முன்னாடி, யாருமே சொல்லாம இருந்து நம்ம ஏஞ்சலினே திருப்பி பதில் சொன்னதுக்காக ரொம்ப அருமையா முட்டைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு நம்ம திரும்பவும் நிகழ்ச்சிக்கு வரலாம்.

0: 4:33 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான விடுகதைகளோட நேர்கள்லாம் குமிஞ்சிக்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஒரு விடுகதையை சொல்லும்போது வந்து 10 பேர் விட தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே காணாமல் போயிடுறாங்க. ஸோ அடுத்த வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் விடுகதையை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: ஓகே, விடுகதை சொன்னதுக்கு அப்புறமா வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? ஓகே, இப்போ வந்து விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு விடுகதைன்னே சொல்லலாம். இவன் வந்து ஊரெல்லாம் சுற்றுவான், ஆனா வீட்டுக்கு வந்தா வாசல்லே படுத்துக்கொள்வான். அவன் வந்து யாரா இருக்கும்? அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய போன் எடுத்து கால் பண்ணுங்க. அண்ட் புது நேரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்பர் இருக்கு, 8300019101 நம்பருக்கு கால் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச ஒரு நேயர் வந்து கால் பண்ணிருக்காங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோபாலகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ ணன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராதாகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன்,
1: ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: உடுமலை வட்டம் குரல்கொட்டை மலையாண்டி வட்டத்துல இருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன்.
1: ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
2: தெருப்புங்க மேடம்.
1: ஓகே, காலனி அப்படின்றது வந்து சரியான விடை. ஓகே, கால் பண்ணதுக்காக நன்றி.
0: சோ ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த விடுகதை கூட சொல்லிடலாம்.
1: இதுவுமே வந்து ரொம்ப ஈஸின்னு தான் நினைக்கிறேன். அதாவது இவனுக்கு வந்து கண்ணு இல்ல, ஆனா இவன் வந்து அழுதுட்டே இருப்பான். அவன் யார்? இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயம் சொல்லலாம். க்ளூ, இது வந்து ஒரு நல்ல க்ளூ, இயற்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு வந்து கண்ணு இல்ல, பட் அழுதுட்டே இருப்பான். ஆல் டைம் அழுவான்னு சொல்ல முடியாது, அப்பப்ப அழுவான்னு சொல்லலாம். இதுவும் ஒரு இன்னொரு குழு.
0: சோ நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீலகிரி மாவட்டத்துல பரவலாக எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ இந்த மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்ல நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அதை சொல்றதுக்கு முன்னாடி காலர் வந்துட்டு அவர் கூட பேசிடலாம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆன்சர் சொல்லாம வேண்டாமா? ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன்.
0: இல்ல அவரு. ஆமா, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம், மீண்டும் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ
3: மழை
1: கிட்டத்தட்ட நீங்க ஆன்சர் வந்து நெருங்கிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா வந்து இத வந்து நம்ம எப்படி கேட்டிருப்போம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா ஆன்சர் வந்து கிடையாது. அதனால நான் இன்னொரு நேர் கூட வாய்ப்பு கொடுத்துட்டு நான் வந்து ஆன்சர் சொல்றேன். பட் கால் பண்ணதுக்காக நன்றி. நீங்க வந்து இன்னும் ஒரு டைம் கால் பண்ணிருந்தீங்க, பட் நீங்க அப்ப ஆன்சர் சொல்லு நினைக்கிறேன். பட் இப்ப இன்னும் டைம் முயற்சி செஞ்சிருக்கீங்க, பரவாயில்ல. மழை வந்து கிடையாது. இன்னும் வந்து இது கண் இல்லாதவன் ஆனா அழுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து கண்ணீர்னு சொல்லியிருந்தா வேணா மழைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இது வந்து கண் இல்லாதவன்
0: வயநாட்டுல வந்து நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுத்திருக்கு அப்படின்றனால சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம் வந்து 1077 அப்படிங்கிற வந்து டிசாஸ்டர் கண்ட்ரோல் ரூமோட நம்பரை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும், இல்லை மரங்கள் விழுந்துருச்சு, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் 1077 அப்படிங்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செல் நம்பரை நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ தாங்க, அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட விடுகதைக்கு விடை சொல்கிறக்காக ஒருத்தர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.
1: விடையை சொல்லிடுவாரு நம்புறேன். வணக்கம்
4: மேடம். எல்லாம் டபுள் டைம் ரெண்டு டோட்டி வராங்க மேடம்.
1: ஓகே, நீங்கள் விடையை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள்
0: சரி ஓகே
1: ஓகே நீங்கள் விடையை சொல்லவே இல்லையே.
0: அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன சொன்ன,
1: ஆமா
0: ரெண்டு டைம் வராங்க எங்களுக்கு மட்டும், அதுவும் கடைசி
1: நாங்க மட்டும் ஒரு டைம் தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி பரவாயில்ல, விடுங்க, அவங்க ரெண்டு டைம் வந்தாலும் அவங்க வந்து விடையை சொல்ல முடியல. நீங்களும் வந்து கோவிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க, இதுக்காக நீங்களே சொல்லிடுங்க.
1: ஆன்சரியா? ஓகே, இது இதனால வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஆன்சர் சொல்லிட்டாருன்னு சொன்ன மேகம் அப்படின்றதா சரியான ஆன்சர். மழைன்னு சொல்ல முடியாது, மேகம். சோ அவன் தான் வந்து கண்ணு இல்ல பட் அழுது கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம்.
0: நம்ம வந்து தொடர்ந்து பாடலை கேட்கலாம், அதோட சேர்த்து விடுகதைக்கு விடையும் அவங்க சொல்றதுக்காக ரெடியா இருக்காங்க. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: 4:43 எதிரும் புதிருமா உட்காந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் சூப்பரான விடுகதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோட பேசுகிற காலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கொஸ்டினை கேட்டால் தானே ஆன்சர் சொல்ல முடியும். முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ண முடியும் கேட்டுங்க. அதனால
1: வணக்கம் வணக்கம், யாரையும் வந்து பேசுறீங்க? வணக்கம், ஹலோ, வணக்கம்.
0: சரி பரவாயில்ல, உங்களோட கொஸ்டினை கேட்டுருங்க, அவங்க ஆன்சர் வந்து சொல்லுவாங்க.
1: ஓகே. இவன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓடிட்டே இருப்பான், நிற்காம ஓடிட்டே இருப்பான். ஆனால் அவனால் வந்துட்டு முன்னேறவே முடியாது. அவன் வந்து யார்?
0: நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பான், ஆனால்
1: முன்னேற முடியாது.
0: ஸோ
1: முன்னேறவே மாட்டான். ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஒரு நாள் முன்னேறுவானான்னு தெரியல, பட் இது வரைக்கும் முன்னேறல.
0: சரி, காலர் கிட்ட கேட்டுடலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: ஓகே, சொல்லுங்க சந்திரசேகர், ஆன்சர் தெரியுமா?
2: எப்படி இருக்கீங்க மேம்? இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சொல்லுங்க ஆன்சர்.
2: எனக்கான கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
1: ஓகே, இவன் வந்து ஓடிட்டே இருப்பான், ஆனா வந்து முன்னேறவே இல்லை. இன்னும் யார? அவன்
2: ஓடிக்கிட்டே இருப்பான், ஆனா இவன் வாழ்க்கையில இன்னும் முன்னேறவே
1: இல்லை. ஆமா,
2: ஏதாவது க்ளூ கொடுங்க மேம்.
1: என்ன க்ளூ கொடுத்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. ஓகே, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறமா க்ளூ கொடுக்கலாமா?
2: நான் வந்து இதற்கான விடை வந்து கடிகாரம்னு சொல்லி பாக்குறேன் மேம். கடிகாரம்.
1: கடிகாரமா? ஓகே, கடிகாரம்.
2: ஓடிட்டே இருப்பான், ஆனா முன்னேறவே மாட்டான். அதே இடத்துலதான் இருப்பான், ஆனா ஓடிக்கிட்டே இருப்பான். அது இல்லன்னா நகர, அதுல கடிகாரம். கடிகாரம்.
1: ஓகே, சரியான விடை. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னா டக்குனு உங்களுக்கு ஆன்சர் எப்படி கிளிக் ஆச்சுன்னு தெரியல.
0: இன்னொரு விடுகதையும் கூட கேட்டலாம்
1: நினைக்கிறேன். யாரும் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, இப்ப வந்து நம்ம க்வெஸ்சனே டைரக்டா கேட்டலாம். அதாவது என்ன க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இவனை வந்து எல்லாருமே வந்து உடையாம பாத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா உடஞ்ச பிறகுதான் இவனை பயன்படுத்த முடியும்.
0: உடையாம பாத்துக்கணும் அப்படின்னா கண்ணாடி தான் உடையக்கூடாது அப்படின்னு
1: சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இவனை வந்து உடஞ்சாதான் பயன்படுத்த முடியும்.
0: சரி, வந்திருக்க நேயர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: ஓகே பிரமிளா, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: இல்ல, இணையத்துல கேக்குறதுனால கொஞ்சம் லேட்டா வரும்.
1: ஓகே ஓகே, க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உடைந்த பிறகுதான் இவனை வந்து பயன்படுத்த முடியும், ஆனா இவன் வந்து உடையணும்னு அவ்வளோக்கா விரும்ப மாட்டாங்க. யார் இவன்?
3: முட்டை, தேங்காய் கூட உடைச்சி பயன்படுத்தலாம்.
1: ஓகே, முட்டை அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் கால் பண்ணதுக்காக.
3: நன்றிங்க மேடம், நன்றி.
1: ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து பேசலாம் இல்லையா? நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி உங்களுக்கு இந்த விடுகதைகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். 9344-1001-01 அப்படி நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 04-23 அப்படின்ற கோட் நம்பரோட 2966-7-81 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன்னா புதிய நேர்களாக இருக்கேன், எனக்கு வந்து இப்போ தான் வந்து இது வரைக்கும் எஃப்எம்ல பேசினதில்லை, பட் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருக்குது, பட் லைனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8300-0019-1018. அண்ட் பழைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் தேவை, பட் வந்து நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு டைம் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படி நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்து இருக்கு கிட்டஞ்சா பண்ணுங்க.

0: 4:52 ஆகிய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா இருக்கக்கூடிய க்வெஸ்சனை கேக்குறாங்க.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, ஒரு கூட்டிற்குள் தலைவன் எளிமையாக இருப்பான், வேலையாட்கள் கடினமாக இருப்பார்கள், அது என்ன? இதுதான் வந்து க்வெஸ்சன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து சொல்லலாம். அந்த வரிசையில் இப்போ வந்து நேர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்கே வந்து பேசுறீங்க?
2: பிரதாப், பீமா ஐடிங்க.
1: ஓகே, நீங்கள் பேசுறது பார்த்தீங்க உங்களுக்கு எதிரொலிக்குது, எனக்கும் வந்து எதிரொலிச்சு கேட்குது. ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடுங்க.
2: ஓகே மேடம், சொல்லுங்க மேடம், என்ன அந்த க்வெஸ்சன் சொல்லுங்க.
1: ஓகே, ஒரு வீட்டுல வந்து தலைவன் எளிமையா இருப்பான், வேலையாட்கள்

0: ஆன்சர் தெரியுமா?
1: ஹலோ
2: சொல்லுங்க, ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க.
1: எறும்பு, எறும்பு கூட்டம்.
2: எந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்றீங்கன்னு தெரியலையே.
1: ஒருத்தர் கடுமையா உழைக்குவாங்க, இல்ல ஒருத்தர்
2: தலைவன் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாங்க, வேலையாட்கள் கடினமா இருப்பாங்க. எறும்பு கூட்டம்னு சொல்றீங்க, பட் எறும்பு கூட்டம் கிடையாது.
1: ஓகே ஓகே.
0: சோ அடுத்த காலர் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஓகே, கால் வந்து அட்டன் பண்ண உடனே கட் பண்ணிட்டாங்க.
0: அவர் யோசிச்சிருப்பாரு, ஏற்கனவே அவரும் எறும்பு நினைச்சிருப்பாரு.
2: மேபி இருக்கலாம்.
0: நம்ம ஏண்டா இந்த ஆன்சரை திரும்பவும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. தலைவன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட பின்னாடி இருக்கா
2: எறும்போட தலைவன் சிம்பிளாக இருப்பாங்களா? நான் போய் பார்த்ததில்ல, ஒரு வேலை இருப்பாங்களோ என்னமோ.
0: அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: கோத்தகிரிலேருந்து
2: சொல்லுங்க கோகிலா. ஆன்சர் தெரியுமா? தேன்கூட்டில் வந்து தலைவன் தான் கொஞ்சம் கஷ்டம் கடினமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம கேள்வியில் வந்து தலைவன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்.
0: இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க எப்படியாச்சும் சொல்லிருங்க அப்படிங்கறாங்க, நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: செல்வராஜ் பேசுற பாயிண்ட் சொல்றது.
0: சொல்லுங்க செல்வராஜ், क्वेश्चन கேட்டிங்களா? என்ன விடுங்க,
2: ஆன்சர் தெரியுமா?
4: மேடம் சொல்லுங்க மேடம். நல்லா கேக்கல.
2: நல்லா கேக்கலீங்களா? ஓகே. தலைவன் வந்து எளிமையா இருப்பான் ஒரு வீட்ல, ஆனா வேலையாட்கள் ரொம்ப கடினமா இருப்பாங்க, அது வந்து என்ன?
4: கொசுங்களா மேடம்?
2: யாருங்க?
4: கொசுவர். கொசு.
2: கொசுவா? ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற கொசுவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து ரொம்ப கடினமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் கொசு கிடையாது.
4: தெரியலங்க மேடம்.
2: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, இதுக்கு வந்து வேற யாராவது ஆன்சர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வேற என்ன இருக்காங்களா? வணக்கம்.
3: பல்லு, நாக்கு.
2: யார் பேசுறீங்க?
3: கோகிலா.
2: ஓகே கோகிலா, மறுபடியும் வந்திருக்கீங்களா?
0: மறுபடியும் கோகிலா வந்து
2: மறுபடியும் மறுபடியுமா அப்படின்றத விட பாத்தீங்கன்னா அவங்க சரியான ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதுதான் அங்க ஹைலைட், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
0: Thank you so much for calling.
2: அக்ஷா, பல்லு நாக்கு அப்படின்றது தான் வந்து சரியான விடை. இன்னும் ஓபனா கரெக்ட்டா சொல்லணும் அப்படினா வாய். அதுல வந்து தலைவன் வந்து நாக்கு, வேலையாட்கள் வந்து பற்கள். அதுதான் வந்து இந்த விடுகதைக்கான ஆன்சர். பட் எல்லாத்தையும் விட வந்து பாத்தீங்க அப்படினா சிரிப்பு தாங்க முடியாத ஒரு ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வந்து சொன்னாங்க. பட் பார்ட்டிசிபேஷன் தான் வந்து முக்கியம் இல்லையா? அவ்வளோ ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள். ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலும் வந்து கேட்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வந்து வழங்கினது நான் உங்கள் அஜய் கீர்த்திகா.
0: நான் உங்கள் அஜய் நார்த்தே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நம்ம ஸ்டுடியோவில் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:03 ஆயிடுச்சுங்க. பொன்மாலை பொழுது வாடாமல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் அன்பார்ச்சி நோர்த்தே. ஐந்து மணி முதல் 6 வரை இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்காக பழைய திரைப்படங்கள்லேருந்து அருமையான பாடல்கள் காத்துட்ருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக காவிய தலைவி படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

உத்தரவின்றியுள்ளே படத்திற்காக ஒரு அருமையான பாடலை கேட்டுங்க. 5:15 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைவன் திரைப்படத்திலிருந்து.

ಆಗಾದ ಬಳಕ್ಕಮೆಲ್ಲಾ

5:35 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பழைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் வாடாமல் நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்து உங்களை தாளாட்டி கொண்டிருக்கும் நினைக்கிறோம். அடுத்ததாக குமரக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து

நான்கு சுவர்கள் படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டீங்க. 5:43 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து

0: அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளில் எழு

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை

பொன்மொழிப்படுத்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி அருமையான நிறைய பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான அந்த பாடலோடு இன்றைய பொன்மொழிப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நிகழ்ச்சி நிலைகள் கேட்கலாம். இன்று மாலை, நாளை காலை, நாளை நண்பகல் மற்றும் மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி நிலையினை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 வெட்டத கமலோ வடுகுமொழி பாடல்கள், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் வேளாண் காடுகள் தேவை மற்றும் பயன்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை எமது நிகழ்ச்சிகள் 6:10 எனதாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:10 அருள் செய் பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் மக்கள் தொகையை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ப. சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் உணவு உட்கொள்ளும் முறைகள் பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பன்முக மருத்துவர் சாஜி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் NV குணசேகரன் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3வது பருவம். நிறைவாக ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள். 8:30 திரைகாணம், 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் நேயர்களின் கருத்து பகிர்வு, குன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவகை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம், 11:00 என் கேள்விக்கு என பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். நிகழ்ச்சியின் தலைப்பாக நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன என்பதை பற்றி பேசலாம். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகாணம், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எம் சதாசிவம் அவர்களுடனான நேர்முகத்தின் 2வது பகுதி இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, நாளை 3:00 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஹலோ ஊட்டி, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண் அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடன் நேர்முகத்தின் 1வது பகுதி இடம்பெற கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இன்னும் சில நொடிகளில்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is en route to Australia after concluding his three-day successful visit to Indonesia. During his three-day visit to Australia, Mr. Modi will participate in the third India-Australia annual summit with his counterpart Anthony Albanese in Melbourne. Discussion between the two leaders will cover cooperation in areas including critical minerals, the cybersecurity domain, supply chain resilience, emerging technologies and others. Prime Minister Modi will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. Earlier in the day, Prime Minister Modi visited the UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, along with Indonesian President Prabowo Subianto. The two leaders toured the 9th century temple complex, with Prime Minister Modi offering prayers at the main Shiva temple. In a joint press statement at the temple premises, President Prabowo said Prambanan stands as a symbol of the centuries-old civilizational bond between India and Indonesia. He thanked India for its support towards the conservation and restoration of the temple complex. Speaking on the occasion, Prime Minister Modi described the visit as a deeply spiritual and memorable experience.
6: योग्यकर्ता के इस भव्य मंदिर कॉम्प्लेक्स अब जब हम पुनर्निर्माण का काम करने जा रहे हैं और ये यूनेस्को का वर्ल्ड हेरिटेज है, दुनिया के दूर दूर क्षेत्रों में कहीं पर भी जाएं, हमें कहीं न कहीं भारत की सांस्कृतिक विरासत के दर्शन होते हैं। ये पूरे साउथ ईस्ट एशिया का दूसरा सबसे बड़ा हमारी विरासत की पहचान है।
5: Yesterday, the two leaders held delegation-level talks in Jakarta to strengthen cooperation in defense, security, maritime and other sectors. Prime Minister Modi also addressed the joint session of the Indonesian Parliament and the Indian community in Jakarta. External Affairs Minister Dr. S. Jayashankar today called on Crown Prince Sheikh Sabah Al Khalid Al Sabah of Kuwait. In a social media post, the minister shared that he conveyed the greetings of Prime Minister Narendra Modi to the Crown Prince. Dr. Jayashankar appreciated the Crown Prince's commitment to take forward the bilateral cooperation of India and Kuwait. The minister also thanked him for his sharing of perspectives on developments in the Gulf. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said several parts of the country have received good rainfall in recent days, reducing the number of rainfall deficient districts from 262 to 178. The minister said this while chairing a high-level review meeting in New Delhi over the possible impact of El Nino. He said that after recording a 33% rainfall deficit in June, the monsoon situation has shown improvement in July, with the overall deficit narrowing to 24%. Union Home Minister Amit Shah today spoke to the chief ministers of several states affected by heavy rainfall, flood-like situation and landslides, and assured them of all possible assistance from the centre. Mr. Shah spoke to Maharashtra Chief Minister Devendra Fadnavis, Gujarat Chief Minister Bhupendra Patel and Kerala Chief Minister V.D. Satheesan. Meanwhile, the IMD has issued an orange alert for heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. U.S. President Donald Trump has said the memorandum of understanding signed with Iran to end the conflict is over, adding that he did not want to engage with Tehran. Trump's statement came during the press conference at the NATO summit in the Turkish capital Ankara as the U.S. and Iran traded strikes after three tankers were hit by projectiles in the Strait of Hormuz. Iran has not directly claimed responsibility. The interim ceasefire agreement signed between Washington and Tehran was intended to provide a 60-day window for negotiations on a permanent agreement, but indirect talks in Qatar ended with no sign of headway, and the U.S. military unleashed a new wave of strikes against Iran yesterday. Benchmark domestic equity indices plunged more than 2% today as renewed geopolitical tensions weighed heavily on the markets. The Sensex tumbled 1,677 points to close at 76,504. The Nifty also dipped 517 points to settle at 23,882. The 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. The quarterfinal lineup for the FIFA World Cup has been finalized. France, Morocco, Norway, England, Spain, Belgium, Argentina, and Switzerland have booked their places in the last eight. And with that, we end this news bulletin.
4: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் மற்றும் வான் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. பக்தி மாலை நிகழ்ச்சியில் திருமலை தென்குமரி படத்திலிருந்து

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:40.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: நாக்குப்பட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி FM 101.8 ஜனகு சந்தித்து 6:41 இஜுமணி கட்டா நாங்க ஊட்டி FM தொகைக்கே தூண்டித்தா இது பெட்டத கமலு எம்ப தலைப்பு தொகை பப்பா படுகுமொழி பாடல். இதோ இந்துன ஜனதொகை நிகழாய் ஈக்காத எத்தேயா நாம எகிவோ எத்தைய பாதவா தேடுவோம். நாங்க குலதேவராத நாங்க எத்தேயம்னா நாங்க நினைசாதி புதுகு முடுதறவா ஏனா சத்தியவாத எத்தேனி ஈரமாசி எத்தே துக்க எல்லாவ தீரு எத்தே அம்மா எங்கவ கண்ணாகி காத்துபா கண்ணெருடுன காத்துபா எல்லாவும் எல்லாவும் பேக்கெந்து நீ எங்க ஆசீர்வாதமாடு எத்தே அம்மா.

நங்கை நகட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்துத்து ஆறு நலவத்துக ஊட்டி எஃப்எம்ன டியூன் மாடுறது மாதிரியே பெடுவி. நீங்ககாய் வடுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்கள் ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்தோ இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.

0: தேசிய பூங்கா.
1: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன் அவர்கள்.
2: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை லேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்கலா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்கலா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானியத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66,656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் August 10 வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1,00,000 கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் OTP எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரகலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின்போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2 இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11 சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். வரும் 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 11 முதல் 15 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வரும் நாட்களில் புயல் மற்றும் இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல் வலுவான மேற்பரப்பு காற்றுகள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையால் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்க சூடோமோனஸ் புளோரசன்ஸ் அல்லது ஃபெசிலிஸ் சப்டிடிஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கவும். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டீசம் மற்றும் 1 கிராம் 1 லிட்டரில் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டரில் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முட்டைக்கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 25 கிராம் 1 லிட்டரில் என்ற அளவில் இழைவலி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலைப்புள்ளியை நிர்வகிக்க மான்கோசெஃப் இழைவழியாக 2 கிராம் 1 லிட்டரில் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு டிரைகோடர்மா அசோஸ்பரம் அல்லது பெசிலிட் சப்ஸ்டில் 25 கிராம் மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். வாழை இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு, மண்புழு உரம் 5 கிலோ மற்றும் நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மர சாம்பல் 1.75 கிலோ ஒரு செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது.

இடியலின் கூடிய மிக லேசானது முதல் மிகுந்தமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். இதனால் விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின்கண்பகம் மற்றும் மரங்களுக்கடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசியை போடுங்கள்.

0: நேர்கள் நினைவிற்கு மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால் மழைக்கால பாதிப்புகள் ஏதாவது உங்களுடைய பகுதிகள் ஏற்பட்டால் 1077 10 77 என்ற மாவட்ட கண்காணிப்பு மையத்திற்கு தகவல் தெரிவிக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது மின் கம்பங்கள் அறுந்து விடுதல், மரங்கள் விழுந்திருந்ததுன்னா நம்ம போய் அதை அகற்றாமல் 1077 என்ற எண்ணிற்கு, அதாவது டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து கால் செய்து தகவல் கொடுத்தால் அது வந்து அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில போன வாரம் தமிழகத்துல வேளாண் காடுகளினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு, அது எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பார்த்திபன் சார் சொன்னாரு. அதனுடைய தொடர்ச்சியை நாம இந்த வாரமும் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியம், அதாவது வளம் தரும் வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் மிகப்பெரிய தகவல் களஞ்சியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தமிழகத்தில் எப்படி வேளாண் காடுகளுடைய தாக்கம் எப்படி இருக்கும், எப்படி வேளாண் காடுகள் வந்து தமிழகத்தில் ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும், அதை பற்றி பார்ப்பதற்கான ஒரு தகவல் களஞ்சியத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க போவது. ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் அக்ரோஃபாரஸ்டியின் தமிழ்நாடு. நான்காவது பாத்தீங்கன்னா தீக்குச்சி தொழிற்சாலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடும் கேரளாவும் தான் தீக்குச்சி உற்பத்தியில பயங்கர டாமினா இருந்தோம். நிறைய இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன நிறுவனங்களும் க்ளோஸ் ஆயிருச்சு. காரணம் என்னன்னா, தீக்குச்சி மரமே இல்ல. உங்களுக்கு தெரியும், பிஎம் மரம் என்று அழைப்பார்கள். இன்றைக்கு பிஎம் மரமே இல்ல, இருக்கிற மரமும் ஒரு மரம் ரெண்டு மரம் தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது, வெளிநாட்டுல இருந்து பாப்புலர் மரம் வந்து அதை தீக்குச்சியா மாற்றப்பட்டு அது உலகம் போல போக ஆரம்பிச்சு. தொழிற்சாலை நம்ம ஊர்ல தான் இருக்கு இன்னும். அப்ப என்ன ஆகும், இந்த மரங்களை ப்ரொமோட் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உண்மையிலே இந்த தேவை உருவாக்கியுள்ளது. அப்ப என்ன ஆகும், எங்கெங்கெல்லாம் தரிசு நிலம் இருக்கோ அங்கெல்லாம் இது எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தீக்குச்சி நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டேட்டா பேஸ் 2008 இருந்தே இதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குறைந்தபட்சம் 2 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம் டன் தேவைகள் வந்து கணக்கிருந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய க்ளோஸ் ஆயிடு. இண்டஸ்ட்ரீஸ் மாறுபட்ட டேட்டா கிடைச்சாலுமே ஒரு குறைந்தபட்சம் 2 லட்சம் டன், அதிகபட்சம் தேவையை கருத்தில் கொண்டு ஒரு 5 லட்சம் டன் ஆண்டுக்கு இந்த வகையில மரங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த தீக்குச்சி மரம் மட்டுமல்லாமல் தீக்குச்சி சார்ந்த மற்ற மரங்களும் வந்தாச்சு. இன்னைக்கு அந்த வெடிபொருள் செய்யறாங்கல்ல நம்ம, மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு, தீக்குச்சி மத்தாப்பு, குச்சி மத்தாப்பு, இதற்கு எல்லாமே என்ன தேவைப்படுது, மரம் தேவைப்படுகிறது. இந்த குவாலிட்டி மரங்கள் தேவைப்படுகிறது. அப்ப என்ன ஆகும், தீக்குச்சி மரம் சார்ந்த வேளாண்களை வளர்ப்பில் உண்மையை தமிழகத்தை எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதற்காகத்தான் இந்த டிமாண்ட பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தீக்குச்சி சார்ந்த தொழில் நிறுவனங்கள், இது 4வது இண்டஸ்ட்ரியா பாத்துட்டோம். 5வது இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பேக்கிங் கேசஸ், மரப்பெட்டிகள். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், மரப்பெட்டியோ இல்லதான காகித பெட்டியோ பயன்படுத்தாத நிறுவனங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. எந்த நிறுவனத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய மிஷின் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துங்க, அவங்களுடைய பேக்கிங் என்ன பண்ணுவாங்க, மரப்பெட்டி தான் பயன்படுத்துவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மரப்பெட்டி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அத்தனை எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு 2000க்கு மேற்பட்ட ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மரம் முதல்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பயன் புரூஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இப்ப நம்ம உள்நாட்டு மரங்களே பயன்படுத்த வருது, மேங்கோ, ஜாக்கு, இப்ப மலையிலும் கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அரச மரம், ஆலமரம் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒன் டைம் யூஸுக்கு கூட இந்த மரப்பெட்டி தேவைப்படுகிறது. இந்த மரப்பெட்டியின் தேவை இதற்கும் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் டன் மரம் தேவைப்படும். இதெல்லாம் ஹைலி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதே பெரும் வேலையா இருந்தது. உள்ள நுழைஞ்சு பார்த்தப்படதான் தெரியுது, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இருந்தாலும் மரங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அட்டைப்பெட்டி மரப்பெட்டியா செய்யப்படுகிறது.

0: சென்னையை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. எப்படி கோயம்புத்தூர்ல இருக்கோ, கோயம்புத்தூர் இருக்க மாதிரியே சென்னையிலயும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்ப ஒவ்வொரு ஊர்லயுமே வந்துருச்சு. இன்னும் சில ஊர்ல எப்படி பண்றாங்கன்னா பெட்டியை செஞ்சு வாங்கிக்கிறாங்க. இந்த இதுக்கு தேவையான அடியில் வைக்கக்கூடிய கட்ட இருக்கல கீழ் என்றழைப்பார்கள், இது வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து செஞ்சு இங்க வருது. சோ இதற்குள்ளே வாய்ப்புகள் புதிய தொழில் இண்டஸ்ட்ரி உருவாக்குவதற்கு இதை உருவாக்கி உள்ளது. இதுல என்னன்னா இந்த வேல்யூ வந்து இன்னுமே வந்து இதனுடைய டேட்டா பேஸ் எல்லாம் இன்னும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த பிரைமரி டேட்டா பேஸ் வந்த பிறகு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு குரோயிங் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கு எல்லா நிறுவனங்களும் மரம் சார்ந்த நிறுவனங்களை விட்டுருங்க, மரம் இல்லா நிறுவனங்கள் யார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறார்களோ, உள்நாட்டு உற்பத்தி வெளிநாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்துகிறார்களோ, அவர்கள் எல்லாமே மரப்பெட்டியும் அட்டைப்பெட்டியும் இல்லாமல் அவர்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடிவதில்லை. அதற்கு இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய பங்களிப்பு வருகிறது. ஆகையால் தமிழ்நாடு வந்து ஒரு ஹப்பாவே மாறிக்கொண்டிருக்கிறது இந்த பேக்கிங் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அது பாத்தீங்கன்னா லாரி பாடி பில்டிங்கா இருக்கலாம், பஸ் பாடி பில்டிங்கா இருக்கலாம். முதல்ல எல்லாம் பஸ் பாடி பில்டிங் எல்லாம் மரம் தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு எல்லாமே பிளைவுட் கொண்டுட்டாங்க. பிளைவுட் எங்க இருந்து வருது? மரத்துக்கு தான் வருது. லாரி பாடி பில்டிங் மரமும் பயன்படுத்துறாங்க, பிளைவுட்டும் பயன்படுத்துறாங்க. சோ என்ன ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியோட கணக்கு? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஹரியானாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பெஸ்ட் இந்த லாரி பாடி பில்டிங்ல. லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க நாமக்கல் ஈரோடு கரூர் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் லாரி பாடி பில்டிங் பஸ் பாடி பில்டிங் இப்ப எல்லா ஊர்லயுமே வந்துருச்சு. பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா ஊர்லயும் வந்தாச்சு. சின்ன சின்ன மர வேலைகள் அங்கதான் பண்றாங்க. இவர்களுக்கு தேவையான மரங்கள், இவர்களுக்கு தேவையான குவாலிட்டி மரங்கள் இருக்குல்ல, அதனுடைய எஸ்டிமேஷனே பண்ணவே முடியல அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கணக்கில் கொண்டு இதனுடைய தேவை ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2,00,000 டன்னுக்கு மேல. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்ப உட்டுக்கு போதா பிளைவுட்டுக்கு வந்துட்டாங்க. சோ அதனால தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு. உட்டு மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே 2,00,000 டன்னுக்கு மேல உட்டு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன ஆகும்? மரத்தின் தேவை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஸ்பெஷாலிட்டியா கேக்குறாங்க. மலை வேம்பே கேட்கறாங்க, வாகை கேட்கறாங்க, சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேம்பு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியா இந்த மரங்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பை பாடி பில்டிங் ஆர்கனைஸ்டா இருக்கு, மரம் சப்ளை பண்றப்ப இது அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? இந்த வேளாண் காடுகள் கொள்கை மூலமாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரப்ப தமிழகத்தில் நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன், போன பதிவுல கூட சொல்லியிருக்கேன், டேட்டா பேஸ் வேணும். உண்மையிலேயே இந்த பதிவு இது எல்லாருக்குமே ஒரு உண்மையிலேயே ஒரு தகவல் பரிமாற்றமாகத்தான் சொல்லுகிறேன். ஏன்னா இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, இவ்வளவு மரங்கள் தேவையா, அப்ப என்ன மரம் போட்டாலும் உண்மையிலேயே வேளாண்களை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்காகத்தான் இதை பதிவு விடுகிறோம். சோ லாரி பாடி பில்டிங். அடுத்து செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா போட் அண்ட் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. போட் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தான் தெரியும், கடற்கரை மாவட்டங்கள் இங்க எல்லாம் போனீங்கனால சிறு மற்றும் பெரும் போட்ஸ் இருக்குல்ல, அந்த போட் வந்து செய்யறதுக்கு தேவையான மரங்கள் இருக்குல்ல, அது வந்து நீர்மருதாகட்டும், வேங்கை ஆகட்டும், தேக்காகட்டும், மலைவேம்பாகட்டும், வாகையாகட்டும், வெல்வாகையாகட்டும், மருத மரங்கள் ஆகட்டும், இது எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது. பட் என்னன்னா இந்த மரங்கள் வந்து எங்க பயன்படுத்தப்படுகிறது, இவனுடைய தேவை என்ன யாருக்குமே தெரியல. இவர்களுக்கு மட்டும் நம்ம பிரிலிமினரி சர்வே மூலமா எடுத்ததுல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவையான மரங்கள் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 3-5 லட்சம் டன் தேவைப்படுகிறது. அதாவது எந்தெந்த மரங்களா பயன்படுத்துறது தெரிஞ்சாலே நமக்கு ஆசையா இருக்கு, சிலருங்க அதிசயமா இருக்கு. இப்ப என்ன பண்றோம் நம்ம ஆராய்ச்சி மூலமா இந்த மரங்களுடைய குவாலிட்டி எல்லாம் பாக்குறோம். இந்த மரங்கள் எவ்வளவு நாள் வருது, 24 இன்ச் சுற்றளவுக்கு எவ்வளவு நாள் வருது? ஏன்னா ஒரு மரத்தை வேளாண் கடலை ப்ரொமோட் பண்றோம்னா அதுக்கு ஒரு பையர் வேணும். அந்த பையர் யாரு? ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு தொழில் முனைவரா இருக்கலாம், இல்லன்னா ஒரு தேவைப்படக்கூடிய கன்சியூமிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். சோ அவர்கள் தெரிஞ்சாதான் இந்த வேளாண் கடலை எடுத்து செல்ல முடியும். இதையெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய முயற்சிகளை, பல்வேறு விதமான முயற்சிகளை அரசுகள் மற்றும் நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் எல்லாமே மேற்கொண்டு வருகிறோம். ஏன் சொல்றேன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா இந்த வேளாண் காடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை எப்படி ஏற்படுத்தும், வனங்களின் பரப்பை கூட்டும், நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். மூன்றாவது என்னன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில், நீர்வள பாதுகாப்பில், மண்வள பாதுகாப்பில், பல்லுயிர்வன பாதுகாப்பில் உண்மையிலே வேளாண் காடுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்காக தமிழ்நாட்டில் என்னென்ன மரங்கள் தேவை, அந்த மரங்களுடைய தேவை பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ஆறு, அந்த தொழிற்சாலையை சொல்வதற்காகத்தான் இந்த இது போட் இண்டஸ்ட்ரீஸ், ஷிப் அண்ட் போட் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இதை பத்தின புரிதல் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் வரும் எபிசோட்ல வந்து நம்ம இதை பத்தி நிறைய பார்க்கலாம். அடுத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 8வது இண்டஸ்ட்ரியா பென்சில் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் ஒரு 2 இண்டஸ்ட்ரி இருக்கு, அவர்களுக்கே ஆண்டுக்கு தேவை 2,00,000 டன் தேவைப்படுது. என்ன இந்த பென்சில் இண்டஸ்ட்ரீஸ்? இந்த பென்சில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்ப பயன்படுத்துற மரம் பாத்தீங்கன்னா வட்டக்கண்ணி தான் பயன்படுத்துறாங்க பெருசா. வட்டக்கண்ணி மரம், இந்த வட்டக்கண்ணியை தமிழ்நாட்டில் வேளாண் கடலில் கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, தமிழ்நாடோட பார்டர்ல கேரளாலையும் கர்நாடகாலையும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது. அதே போல மகாராஷ்டிரால இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, அசாம்ல இருக்கு, உத்தரப்பிரதேசல வந்துட்டு இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இவர்களுக்கு தேவையான மரங்கள் என்னன்னா குவாலிட்டி மரங்கள், சாஃப்ட்வுட்டா இருக்கணும். அது தமிழ்நாட்டில் சாஃப்ட்வுட் மரங்கள் நிறைய இருக்கு. இளவம் பஞ்சில சாஃப்ட்வுட், மலைவேம்ல சாஃப்ட்வுட் ரகம் வந்தாச்சு, தீக்குச்சி மரத்துல சாஃப்ட்வுட் ரகம் வந்தாச்சு, அதே போல வட்டக்கண்ணி தமிழகத்துல வேளாண்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த நிறுவனங்களுக்கு தேவையான மரங்களை வரப்புறமாகவோ தோப்பாகவோ கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்சம் டன் மரம் தேவைப்படுது. கொஞ்சம் பேர் கேட்கறாங்க ஃபுட் கிரேட் வுட் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன ஃபுட் கிரேட் வுட்? ஐஸ்கிரீம் ஸ்பூனு, காஃபி கலக்கூடிய சிரரு, நீ ஏர்போர்ட் பெரிய பெரிய ஹோட்டல் சின்ன சின்ன எல்லா ஹோட்டலையும் இப்போ வந்துருச்சு, எல்லாரும் ஐஸ்கிரீம் தான் பார்ப்பாங்க. ஆனா நாங்க பாக்குறதுலாம் ஸ்பூன் தான் பார்ப்போம். அதே போல கண்டெய்னர்லாம் முன்னாடி எல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர், பேப்பர் கண்டெய்னர், இன்னைக்கு எல்லாம் வுட் கண்டெய்னரே வந்தாச்சு. எல்லாமே தேவை. தேர் ஆல் கால் ஃபுட் கிரேட். நீங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அருகாமனையில் ஆரம்பிச்சு நீங்க காய்கறியெல்லாம் வெட்டுறதுக்கு பழக கொடுக்கல, அந்த பழகம் வந்து உடன் பழகையெல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் என்னன்னா தேர் ஆல் கால் ஃபுட் கிரேட் வுட். இந்த டெர்மினாலஜியே புதுசு தான். இதற்கு ஆண்டுக்கு தேவை பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1 லட்சம் டன்னுக்கு மேல தேவைப்படுது. 1 லட்சம் டன்னுக்கு குவாலிட்டி வுட்ஸ், சாஃப்ட் வுட்ஸ் தேவைப்படுகிறது, மீடியம் டென்சிட்டி வுட் தேவைப்படுகிறது, சிலருக்கு தான் ஹெவி டென்சிட்டி வுட் தேவைப்படுது. நிறைய ஃபுட் கிரேட் வுட் சிலைகள் செய்வதற்கான மரங்கள். அதே போல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மரங்களை வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. இந்த வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் பண்றது எதுக்குன்னா, ஒன்ஸ் மரத்தை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தேவையான சிலைகள் வுட் ஆன்டிக்ஸ் என்று அழைப்பார்கள். என்ன தேவையோ அதை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு சிஎன்சி டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் மரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 இண்டஸ்ட்ரீஸ்னாலும் சிஎன்சி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அலுமினியம் பயன்படுத்துறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டீல் பயன்படுத்துறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வுட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோவா வுட் டிரான்ஸ்லேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு தேவையான வுட்டோட பயன்பாடு வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. அதேபோல சிலைகள் செய்யறது சொல்லிட்டேன், ஃபுட் கிரேட் வுட் சொல்லிட்டேன், இன்னும் மற்ற வேல்யூட டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இதெல்லாமே இதுல வந்துருது. டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், வேளாண்மை தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள், நம்ம மொவட்டி கொத்து இதெல்லாம் செய்வதற்கான மரப்பொருட்கள், இது எல்லாமே என்ன வந்துருச்சு, எல்லாமே மரம். இவர்களுக்கு தேவை ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் டன். டோட்டலா இவர்களுக்கு மட்டும் இந்த மரத்தின் தேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 100 லட்சம் டன் மரம் தேவைப்படுது. இந்த தடிமரங்களுக்கு மட்டும், அதாவது தடிமரம், ஒட்டுப்பலகை, இன்ஜினியர் வுட் ப்ராடக்ட்ஸ், பல்ப் அண்ட் பேப்பர், பேக்கிங் கேசஸ், பென்சில், போட்டு, பாடி பில்டிங் அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதர் கிரேட்ஸ் ஆஃப் ஃபுட். இதற்கு மட்டும் வனம் சாரா பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹியூஜ் தமிழகத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. வேப்பம் கொட்டை மட்டும் எடுத்துங்க, வேப்பம் கொட்டை மட்டும் தமிழகத்தில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 35,000 டன்னிலிருந்து 50,000 டன் தேவைப்படுகிறது. 50,000 டன் எதற்குன்னா அதுல இருந்து எடுக்கக்கூடிய அசாட்ராக்டின், அதை எடுக்கக்கூடிய எண்ணெய், அதுல இருந்து எடுக்கக்கூடிய புண்ணாக்கு, புண்ணாக்கு பூரா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் போகுது, அசாட்ராக்டின் பூரா பயோபேசஸ் சைடா போயிருது, ஆயில் பூரா பல்வேறு விதமான இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், டொமஸ்டிக் அப்ளிகேஷன், ஆயுர்வேதிக் அப்ளிகேஷன் போக ஆரம்பிச்சு, ஸ்ப்ரே அப்ளிகேஷன் போகுது. இப்ப என்ன ஆகும், ஆண்டுக்கு தேவை 35,000 டன்லிருந்து 50,000 டன். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடியிலிருந்து 600 கோடி இருக்கு வாய்க்கு வேப்பங்கொட்டையில மட்டும் பிசினஸ் நடக்கிறது தமிழகத்துல ஒரு புள்ளி வரும் சொல்லுது. இது ஏன் சொல்றேன்னா, அப்ப வேப்ப மரத்தை வேளாண்களை எடுத்து செல்ல வேண்டும். வேப்பங்கொட்டை என்ன பிரச்சனை, ஐசோலேட்டட் க்ரோத், அங்கங்க வளரும், இதெல்லாம் கலெக்ஷன் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இப்ப என்ன பண்ணும், தொழில்நுட்பம் சார்ந்த வேப்ப மரம் வளர்ப்பது, இந்த குளோனல் ரகங்கள், ஏழியூர் இதெல்லாம் எடுத்துருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகும், இதன் மூலமாக தொழில் முறை உருவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரீஸ், அதே போல புங்க மரம், புன்னை மரம், எலுப்பை மரம், இது சார்ந்த அத்தனை ஆயில் எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு. ஏறக்குறைய மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு. இந்த எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, எண்ணெய் ஆட்டி இந்த எண்ணெயை வந்து டொமஸ்டிக் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கு. இவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிற விதைகள், வேப்ப வரை தேவைப்படுது, புங்க விதை, புன்னை விதை, இலுப்பை விதை, இதெல்லாம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாது. மரம் சாரா பொருட்கள். இரண்டாவது பிளாஸ் இண்டஸ்ட்ரி, இலவம் பஞ்சு. இந்த பஞ்சுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு இன்னைக்கு. அதுக்குள்ள சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு தலையணை, மெத்தை, இதெல்லாம் எங்கிருந்து செய்யறாங்க, பூராம இலவம் பஞ்சு சார்ந்தது. இலவம் பஞ்சு இல்லாதனால தான் என்னது, இந்த காயர் மேட்ரஸ்க்கு போயிறாங்க. அதனால இலவம் பஞ்சுடைய தேவை இருக்கு. இது சார்ந்த தொழில்நுட்பங்கள் நிறைய, டேனின் இண்டஸ்ட்ரி பயங்கரம். நீங்க தோல் பதப்பிடும் தொழிற்சாலை, சித்த ஆயுர்வேதிக் யுனானி மெடிசின்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், இயற்கை டேனின், நேச்சுரல் டேனின்ஸ், வெஜிடபிள் டேனின்ஸ் தேவைப்படுகிறது. அது சார்ந்த மரங்கள் முதல்ல கடுக்காய் ஃபாரஸ்ட்ல இருந்தா கிடைச்சிருந்து இப்ப கிடைக்க மாட்டேங்குது. வேட்டில், நம்ம நீலகிரியில இருந்து வேட்டில் பட்டையை மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அது கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன ஆகும், வேளாண் காடுகள் மூலம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. அது சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு தமிழகத்துல. அப்ப என்ன ஆகும், இதையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி இப்ப டை நிறுவனங்கள், இயற்கை சாய நிறுவனங்கள், சிந்தட்டிக் டைஸை விட்டுட்டு நேச்சுரல் டைஸ் கேட்கிறாங்க. எல்லாம் எந்தெந்த மரங்கள் எல்லாம் இயற்கை சாயத்தை கொடுக்குமோ அந்த மரங்கள் எல்லாம் கண்டறிந்து இந்த நிறுவனங்கள் இணைந்து வேளாண் காடுகள் உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கோ அவர்கள் எல்லாம் இப்ப நீங்க என்ன தேவை, இயற்கை சாயம் கேட்கிறாங்க. அது பட்டுச்சேலை ஆகட்டும், சிம்பிள் பனியன் ஆகட்டும், இயற்கை ரயான், சைனால இருந்து ரயான் வந்து நம்ம ஊர்ல பனியனா மாத்தி பனியன் போடுறோம், இதெல்லாம் உருவாக்கி உள்ளது. சோ இந்த இயற்கை சாயம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள், சாய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு இந்தியாவில. டேனின் அண்ட் டைஸ், இது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் தமிழகத்துல நிறைய இருக்கு. சோ அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களின் தேவை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. கரண்ட்லி இந்த மூலப்பொருட்கள் வட இந்தியாவில தான் வருது, இல்லைன்னா வெளிநாடுகளிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கக்கூடிய, உள் மாநிலத்தில் பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. தமிழகத்துல ஒரு ஹப்பாவே இருக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். இப்ப புது இண்டஸ்ட்ரீஸ் வருது, கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டுகளாக புது நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல மதிப்புக்கூட்டு நிறுவனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மூலிகை மரங்கள், இன்றைக்கு தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 150 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேல மூலிகை மருத்துவம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அது ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அது செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்கலாம். இவர்களுக்கு என்ன என்ன தேவை? ஒரு 30 வகையான மரங்களை சொல்றாங்க. இந்த 30 வகையான மரங்கள் எங்கிருந்து வருதுன்னா அவர்களுக்கு தெரியல, ட்ரேடர்ஸ் வருது. எங்கிருந்து எடுக்க முடியும்? இதை ஆர்கனைஸ்டா பண்ண முடியுமா? மருத்துவ மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது சார்ந்த நிறுவனங்கள் தமிழகத்துல மிக அதிகமாக உள்ளது. அப்ப என்ன ஆகும்? அந்த நிறுவனங்களை ஒருங்கிணைத்து இதன் மூலமாக மருத்துவ குணங்கள் கொண்ட வேளாண் காடுகள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் அடுத்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாங்க, எடுபிள் ஃப்ரூட்ஸ், வைல்டு எடுபிள் ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு என்ன வேணும்? நியூட்ரிஷனல் ரிச். நம்ம கிரீன் ரெவல்யூஷன் வந்துட்டோம், ஃபுட் ப்ரொடக்டிவி, சஃபிசியன்சி, ஃபுட் ப்ரொடக்ஷன், சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்தாச்சு, ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர்ட். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. அப்ப நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்ன பாக்குறாங்க? இந்த ஒரிஜினல் ட்ரீஸ் எடுக்க சொல்றாங்க, வைல்டு ஃப்ரூட்ஸ், அதுல தான் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. சிண்ட்ரலா ட்ரீஸ் என்று அழைப்பார்கள், விட்டமின் சி ட்ரீஸ், இதெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வுட் ஆப்பிள், வில்வம், இதெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. நிறைய மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷனல் ரிச் மரங்களா இருக்கு, ஆனா இதெல்லாம் ஏறக்குறைய அழிந்து கொண்டு வந்திருக்கிறது. இதெல்லாம் எப்போ எடுத்து செல்ல முடியும்? வேளாண் காடுகள் மூலமா எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உண்மையிலேயே இந்த தகவல் களஞ்சியம் உருவாக்கியுள்ளது. அதற்கு உண்மையிலேயே ஆல் இண்டியா நிறுவனத்திற்கும் இதை கவனித்துக் கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்குமே மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழகம் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ ஹப் ஃபார் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். எந்த மரத்தை விற்பதற்கானாலும் ஒரு தொழில் நிறுவனம் உள்ளது. அதை கண்டறிவதற்கும் உள்ள வாய்ப்புகளை இந்த தகவல் களஞ்சியம் உருவாக்கியுள்ளது. இந்த ரேடியோ கலந்துரையாடலுக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்ப வர்றாங்க. யாரக்குரிய வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வனக்குளிக்கு விஜயம் செய்கிறார்கள். நாங்களும் இதில் இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம், ப்ரொமோட் பண்றோம். எந்த விவசாயி வாங்கினாலும் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதெல்லாம் எக்ஸ்பிரஷிவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றா? இந்த தகவல் களஞ்சியம் நல்லா ரீச் ஆயிருக்கு. இதை கவனித்துக் கொண்டிருக்க அனைத்து விவசாய பெருமுடி மக்களுக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை யூ மேக் இட் ரீச்சபிள். அப்படி பண்ணாதான் நிறைய நிறுவனங்கள் வருவாங்க. நிறைய நிறுவனங்கள் வர வரத்தான் காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் இருந்தா தான் நல்ல விலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தன்னிறைவு என்பது ஒரு பக்கம், நல்ல விலைகள் கிடைக்கிறது இரண்டாவது பக்கம், மூன்றாவது இதெல்லாம் மீறி நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் நிலப்பரப்பு 130 லட்சம் ஹெக்டேர்ல குறைந்தபட்சம் ஒரு 20-25 லட்சம் ஹெக்டேர், மேக்சிமம் 30 லட்சம் ஹெக்டேர் வந்து நிலப்பரப்பு நமக்கு உள்ளது. ஒரு 45-55 ஹெக்டேர் வேளாண் இருக்கு. அதுல ஒரு 10% எடுத்தாலும் ஒரு 4-5 லட்சம் ஹெக்டேர் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தாமல் பல் பயன் வேளாண் காடுகள் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா தொழில்நுட்பம் வரப்ப நம்ம பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, தமிழகத்தில் நல்ல சூழல் உள்ளது. 7 அக்ரோகிளைமேடிக் ஜோன்ஸ், எல்லா ஜோன்லயுமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ஜோன்லயுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அன்டாப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. எல்லா மாவட்டங்களிலுமே தேவைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலுமே நிலப்பரப்பு அமைந்துள்ளது. எல்லா மாவட்டங்களிலுமே விவசாயிகளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வேளாண் காடுகள் மூலமாக ஒரு மாற்று நில பயன்பாடு திட்டத்துடைய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வேளாண் காடுகளை எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு ஸ்கோப் உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த பதிவு தமிழகத்தில் வேளாண்களுடைய ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா தேவை வந்து மிக அதிகமாக உள்ளது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழக அரசு இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன், GTM, தமிழக பசுமை போர்வை திட்டம், இது என்ன, அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள நம்ம 1/3 வனங்களாக இருக்க வேண்டும். அப்படி வனங்களாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? இருக்கிற வனங்களை பாதுகாக்க வேண்டும், புதிய வனங்களை உருவாக்க வேண்டும். புதிய வனங்களை உருவாக்குவது எங்க இருக்கணும்? வனத்திற்கு வெளியே வனங்கள், ட்ரீஸ் அவுட்சைட் ஃபாரஸ்ட். அதற்காகத்தான் வேளாண்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவு உள்ளது, வனப்போர்வை. இரண்டாவது, நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்ய, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி, வாட் ஃபார் டொமஸ்டிக் செக்யூரிட்டி, வீட்டு பயன்பாட்டுக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு. இதன் மூலமா என்னாகும்? நிலத்தினுடைய உற்பத்தி கூடும். நிலத்தினுடைய உற்பத்தி கூடுறப்ப என்னாகும்? விவசாயிகளுடைய வருமானம் கூடும். இது இரண்டும் கூடுறப்ப என்னாகும்? நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி பெருகும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் மீறி இந்த என்டையர் தேசமே இயற்கை சார்ந்த உற்பத்தி பொருளாக மாறும். அப்படி இருக்க பட்சத்தில் உண்மையிலேயே தமிழகத்தில் வேளாண் காடுகள் வளர்ப்பதற்கு நல்ல சூழல், உகந்த சூழல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த தகவல் களஞ்சியத்தை மூலம் நல்ல இந்த தகவல் பரிமாற்றங்களை பரிமாறுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உள்ள நல்ல தொழில்நுட்ப தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: கடந்த 2 வாரங்களா நம்மளுடைய நிகழ்ச்சியில தமிழகத்துல வேளாண் காடுகளினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு, அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தின தகவல்களை ரொம்ப விரிவா சொன்னாரு பார்த்திபன் சார். அடுத்த வாரமும் உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல தகவல்கள் காத்துட்டு இருக்கு.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: அதிக ஆழத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் பாறைகள் கரைந்து அதில் உள்ள உப்புக்கள் நீரோடு கலந்து விடுகின்றன. தற்போதைய நீர்வளம். தமிழ்நாட்டின் தற்போதைய நீர்வளம் மற்றும் எதிர்கால நீர் தேவை இவற்றிடையே உள்ள இடைவெளி, அதன் பயன்பாடு மற்றும் நீர் ஆதாரங்களின் மேலாண்மை முறைகளை மேம்படுத்துவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை ஓரளவு சமாளிக்கலாம். கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவை தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களாகும். கடந்த 75 ஆண்டுகளில் கால்வாய் மற்றும் ஏரி பாசன பரப்பு அதிக அளவிலும், ஏறத்தாழ 75%, கிணற்று பாசன பரப்பு குறைவான அளவிலும் இருந்தது. சமீப காலங்களில் கால்வாய் மற்றும் ஏரி பாசன பரப்புகள் தலா 25% குறைந்தும், ஆழ்துளை கிணறுகள் மூலம் 50% உயர்ந்தும் உள்ளது. நீர் தேவை. வேளாண் சார்ந்த தொழில் செய்ய நிலமும் நீரும் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல வானிலையும் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கோடை உழவு கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப, விவசாயம் சார்ந்த உழவுக்கே கோடை காலம் சிறந்ததாக கருதப்படுகிறது. உழவு, எருவிடுதல், விதைத்தல், நீர் கட்டுதல், உரமிடல், பூச்சிக்கொல்லி தெளித்தல், அறுவடை செய்தல், அறுவடை பின்சார் நேர்த்தி மற்றும் விளைவித்த பொருட்களை விற்பனை செய்தல் என ஒவ்வொரு செயலிலும் காலநிலை இரண்டர கலந்து முக்கிய பங்காற்றுகிறது. வேளாண்மையில் விதைத்தல், நாற்று நடுதல் போன்ற செயல்களுக்கு மண்ணின் ஈரப்பதம் மிக முக்கிய காரணியாகிறது. வானிலை சாராமல் விவசாயம் செய்தால் விதைத்தவுடன் மழை பெய்தால் விதைகள் மழை நீரோடு சென்றுவிடும். நன்றாக காற்று வீசும் பருவத்தில் நடவு நட்டால் வேர் பிடிப்பு இருக்காது. மேலும் பூச்சிக்கொல்லி தெளிப்பதாக இருந்தாலும் உரமிடுவதாக இருந்தாலும் வானிலையை பொறுத்தே செய்ய வேண்டியுள்ளது. அதிகாலையில் நீர் பாய்ச்சுதல், பூச்சிக்கொல்லி தெளித்தல், உரமிடலால் இழப்பு குறைந்த பயன்பாட்டு திறன் கூடுகிறது. நீர் பற்றாக்குறை. பயிருக்கு எவ்வளவுதான் நீர் பாய்ச்சினாலும் மழை பொழிந்தால்தான் அது செழுமையாக வளரும். யார் சீராட்டினாலும் தாய்முகம் காணாத பிள்ளை வளமாக இருக்காது. இதனை மழை முகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் என்ற பழமொழி தெளிவுபடுத்துகிறது. எவ்வகை பயிர்களை எந்தெந்த இடங்களில் பயிர் செய்ய வேண்டும் என்பதனை மழையடி புன்சை, மதகடி நன்சை என்றனர். மழை நீரை மட்டும் நம்பி விவசாயம் நடைபெறும் இடங்களில் புன்சை பயிர்களையும் மழை நீரை சேமித்து வைத்திருக்கும் கண்மாய், ஏரிகள் போன்றவற்றின் அருகில் நன்சை பயிர்களையும் பயிர் செய்யலாம். தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 28 லட்சம் ஹெக்டராக இருந்த நெல் சாகுபடி பரப்பு தற்போது சுமார் 20 லட்சம் ஹெக்டராக உள்ளது. இதற்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் சாகுபடிக்கான நீர் பற்றாக்குறை ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தமிழ்நாட்டின் நெல் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு 4.5 டன் என்ற அளவிலேயே உள்ளது. நாட்டின் சராசரி உற்பத்தி திறனை விட இது அதிகம் என்றாலும் உற்பத்தி திறனை மேலும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது. இதற்கு நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்ச

0: மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரைவார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது அன்பார்ஷே நோர்த்தே. இந்த இரவு வேளையில் வந்து இனிமையான பாடல்கள் கேட்கறது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ எல்லோரும் முறங்க போகிற வேலை. ஸோ நிறைய பேர் வந்து அதாவது நீலகிரியில் சொல்லிகிட்ருக்கேன், மற்றவங்க எல்லாம் வந்து சுறுசுறுப்பாக மற்ற வேலைகள்லாம் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீலகிரியில் நல்லா ஜோன் மழை வேறு பெஞ்சிட்ருக்கா. ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பாடலும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசையோட பாடலுக்காக காத்துட்ருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய பாடல்கள் வந்து வரிசைப்படி கண்டிப்பாக உங்களுக்காக கொடுத்துருவேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பெங்களூர்லேருந்து வினித் அண்ட் மேகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்காக ஒரு அருமையான பாடல் உதயகீதம் படத்திலிருந்து.

அருமையான ஒரு பாடலை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜேஷ் சென்னையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்காக ஏதோ மோகம் ஏதோ தாகம் அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல், கோழிக்கு உது திரைப்படத்தில் இருந்து.

0: 8:16 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில நம்மோடு பேச போற காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் செய்து இந்த பாரத் திருநாட்டை பசுவிழா நாடாக்கிய விவசாயிகள் அடியேன் ஒருவன் என்று கூறிக்கொள்ளும் கோவை திருவானிச்சாலை நரசிங்கபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஐயா, சின்ன மாப்பிள்ள இருந்து காலோரம் லோலாக்கி ஈரோடு இளங்கோக்காக சேர்ந்த பாடல்.
0: ஓகே, கண்டிப்பாக அவங்க கேட்ட அந்த நண்பருக்காகவும் கேட்டிருக்க எல்லா நண்பர்களுக்காகவும்
1: எல்லா நண்பர்களுக்காகவும் போலீஸ் சார், தேங்க்ஸ்.
0: Thank you for calling, sir.

பாடல்களோடு உங்களை தாளாட்டிட்டு இருக்கிறது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நம்ம நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:22 ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த இனிமையான இரவு வேளையில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில் வேறு. ஸோ எல்லாருமே கம்பளியெல்லாம் போத்து அப்படியே ஜம்முன்னு படுத்துருப்பீங்க நீலகிரி மாவட்டத்தில். கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெங்கே கம்பளி போத்துறது, எங்கள் சூடு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அழகாக பாடலை கேட்டு வெளியில் உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்துட்டு பாடலை கேட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்காகவும் சூப்பரான பாடல்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக தாசர்பட்டியிலேருந்து பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கார். அவருக்காக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் வந்து ஒரு இனிமையான பாடல் வருது, கேளுங்கள்.

0: நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டிருக்க நேரம் 8:28 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச போறேன். காலர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே. ரொம்ப குளிரே, குளிர்லிருந்து ஊட்டி எம்.பி. ரவிச்சந்திரன்.
0: கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய வந்து யோசிச்சுட்டுப்பாங்க, என்னப்பா கீழே எல்லாம் வெயில் இந்த அளவுக்கு கொளுத்துது, மேலே வந்து குளிர்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இனிமையான வேலையில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சொட்டர் போட்டு அதுக்கு மேல ஜரிக்கைன்னு போட்டு தொப்பி போட்டு அதுக்கு மேல ஒரு இன்னொரு தொப்பி போட்டு மாப்பிள்ள சுத்திட்டு ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் குருஜே. அன்பு அறிவிப்பாளரே, ஒரு அழகான பாடல், இதமான இரவிலே சுகமான ஒரு பாடல், சாரே காத்துலதான்ங்கிற ஒரு அருமையான பாடலை இந்த காற்று வேலையிலே தரவும்.
0: கண்டிப்பாக உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் வருது, கேளுங்க.

0: அழைச்சு போட்ட ஆசமாமனே.
1: சாரா

8:38 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஆசை படத்திலிருந்து அருமையான பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சுக்கிற வந்து டிஆர் பஜாஸ் சீனிவாசன் மற்றும் சபாபதி மசனகுடியிலிருந்து, பாம்பே கேசல் சாந்தகுமார் மார்க்கெட்லேருந்து, எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், ஸோ இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவர்களுக்காக இனிமையான இந்த பாடல்.

0: எட்டு மணி 44 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் நம்மோட பேசக்கூடிய காலர் யார் எங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். கும்பகோணம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: கும்பகோணம் நல்லா வெயில் அடிக்குது, பயங்கரமா வெயில் அடிக்குது.
0: எங்க கிட்ட நீங்க கேட்க போற பாடலோடு உங்களுக்கு வந்து இனிமையான காற்றையும் அனுப்பிடுறோம்.
1: ஓகே, அனுப்புங்க. எனக்கு வந்து புதிய படத்துல இருந்து வாடுமா ஓவியம் அந்த பாட்டை கொடுங்க. மனோஜ் ஆனந்த் பாட்டு.
0: ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காகவும் கேட்டுருக்க எல்லா நேரங்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் உங்களுக்காக.

8:50 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி கொண்ட இன்னொரு ரெண்டு பாடல்கள் உங்களுக்காக இருக்குது. நிறைய நேயர்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து ரொம்ப கோபமாக எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. என்னோட மொபைல் வந்து நீங்கள் என்னோடய ஃபோன் எடுக்கிறதில்ல, எனக்கு பாட்டு கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ யாருக்கும் வந்து பாடல்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ப்ரையாரிட்டி அடிப்படையில் யார் முதல்ல பாடல்கள் அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் தெரிகிறது இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமாக நிறைய பாடல்கள் யார் முதல்ல இருந்து அனுப்புகிறாங்களோ அவர்களுக்காகவும், யாரும் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளாத நேயர்களுக்காகவும்.

பாடல்கள் வழங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் நிஜல் நிஜமாகிறது அப்படிங்கிற சூப்பரான பாடல் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு அவருக்காக.

8:55 ஆச்சுங்க. நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் வந்து இந்த 1 மணி நேரத்தில் எல்லாத்தோடைய பாடல்களையும் நம்ம கொடுக்க முடியாதுல்ல. ஸோ நிறைய நேயர்கள் நிறைய பாடல்கள்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பாடல்கள்

0: Cities, Claire O'Neill. Our correspondent covering the Prime Minister's Australia visit has filed this report.
1: The air in Melbourne buzzed with immense enthusiasm today as the Indian diaspora turned out in full force to welcome Prime Minister Narendra Modi. The high-profile reception was punctuated by a magnificent cultural showcase that beautifully illustrated the deepening cross-continental friendship through the universal language of music and dance. Before the stage came alive with the performances, the Prime Minister briefly interacted with the community members, sharing warm greetings with the gathered diaspora. Following this heartfelt interaction, the evening commenced with an extraordinary symbolic duet between the didgeridoo, an ancient indigenous Australian wind instrument traditionally crafted from hollow eucalyptus trees, and the Indian tabla. This was followed by a captivating Kathak recital led by renowned Melbourne-based dancer Miss Sanchita Abrol. The artistic showcase concluded with a powerful performance by the 10-piece Australia-India Orchestra, who delivered a stirring symphony rendition of A.R. Rahman's iconic anthem Ma Tujhe Salaam, deeply moving the gathered audience. Suhas Ram, Akashwani News, Melbourne.
0: During his three-day visit, Mr. Modi will participate in the third India-Australia Annual Summit. He will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. The Prime Minister in a social media post said he is looking forward to talks with his Australian counterpart, Anthony Albanese. Earlier in the day, Prime Minister Modi visited the UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, along with Indonesian President Prabowo Subianto. The two leaders toured the 9th century temple complex. In a joint press statement at the temple premises, Prime Minister Modi described the visit as a deeply spiritual and memorable experience.
2: Yogyakarta ke is bhavya mandir complex mein ab jab hum punarnirman ka kaam karne ja rahe hain aur ye UNESCO ka world heritage hai mujhe pura vishwas hai aaj ke baad bharat ke yatri to yahan zarur aayenge duniya ke dur dur kshetron mein kahin par bhi jaye hame kahin na kahin bharat ki sanskrutik virasat ke darshan hote hain.
0: External Affairs Minister Dr. S. Jaishankar today called on Crown Prince Sheikh Sabah Al Khalid Al Sabah of Kuwait. In a social media post, the minister shared that he conveyed the greetings of Prime Minister Narendra Modi to the Crown Prince. Dr. Jaishankar appreciated the Crown Prince's commitment to take forward the bilateral cooperation of India and Kuwait. The External Affairs Minister also called on Prime Minister of Kuwait, Sheikh Ahmed Abdullah Al Ahmed Al Sabah. Dr. Jaishankar thanked him for support to the Indian community's welfare and well-being. In a social media post, the External Affairs Minister welcomed the vision of Mr. Al Sabah for stronger and mutually beneficial India-Kuwait cooperation. Dr. Jaishankar also met Defence Minister Abdullah Ali Abdullah Al Salem Al Sabah and discussed about defence industry cooperation and maritime security. India and Russia today reaffirmed their commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora, including at the UN, BRICS, EAG and SCO. The Ministry of External Affairs said the 14th meeting of the India-Russia Joint Working Group on Counter-Terrorism was held in New Delhi. Secretary West, Ministry of External Affairs Sibi George and Deputy Foreign Minister of Russia Dmitry Lubinsky co-chaired the meeting. Both sides condemned terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism, and called for concerted action against terrorists, terrorist groups and their proxies and affiliates. Defence Research and Development Organisation DRDO today conducted a successful flight test of Pinaka Long Range Guided Rocket LRGR at the Integrated Test Range Chandipur in Odisha. The Defence Ministry said the rocket was tested for a user-defined minimum range of 60 kilometres. The Pinaka LRGR rocket is designed by Armament Research and Development Establishment in association with High Energy Materials Research Laboratory with support from Defence Research and Development Laboratory and Research Centre, Imarat. Defence Minister Rajnath Singh has congratulated DRDO, the Indian Army and the industry on the successful flight test. The minister described it as a major milestone in indigenous design and development capability for long-range guided rockets. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said that several parts of the country have received good rainfall in recent days, reducing the number of rainfall-deficient districts from 262 to 178. The minister said this while chairing a high-level review meeting in New Delhi over the possible impact of El Niño. He expressed confidence that rainfall will gain further momentum during July, leading to an acceleration in kharif sowing.
3: The number of districts facing deficient rainfall has declined from 262 to 178 due to good rainfall in several districts of the country during the last few days. We continue to closely monitor these 178 districts. Better rainfall in July has improved sowing prospects, which is expected to pick up further. As of yesterday, sowing has been completed on over 350 lakh hectares. The delayed monsoon has slightly affected the sowing of tur, soybean and cotton. Farmers are being advised to prioritize sowing of short duration crops such as maize, pear millet and green gram.
0: Mr. Chauhan said the centre is closely monitoring the situation in Maharashtra, Madhya Pradesh, Gujarat, Uttar Pradesh, Rajasthan, Karnataka, Bihar, Jharkhand, Telangana, Andhra Pradesh, Punjab, West Bengal and Odisha. The Indian Meteorological Department has said that conditions are favourable for further advance of southwest monsoon into remaining parts of North Arabian Sea, Rajasthan, Haryana and Punjab during the next 2 to 3 days. IMD has forecast heavy to very heavy rainfall over parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya, Bihar, East Rajasthan, Madhya Pradesh, Sub-Himalayan, West Bengal, Sikkim and West Uttar Pradesh tomorrow. A report from our correspondent.
4: The Met Department has predicted heavy rainfall over Delhi, Haryana, Chandigarh, Punjab, East Uttar Pradesh, Gujarat, Himachal Pradesh, Uttarakhand, Goa and Madhya Maharashtra over the next 2 days. Similar conditions are likely to prevail over Karnataka, Kerala, Mahe, Konkan, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Tamil Nadu, Puducherry and Karaikal till Friday. Delhi NCR today witnessed a brief spell of rain which brought relief to the people of the national capital after warm and humid conditions. It transformed the city's weather into a pleasant and refreshing experience. With Rushu Jaiswal, Akshit Vedyan, Akashwani News, Delhi.
0: Union Home Minister Amit Shah today spoke to the chief ministers of several states affected by heavy rainfall, flood-like situation and landslides and assured them of all possible assistance from the centre. Mr. Shah spoke to Maharashtra Chief Minister Devendra Fadnavis, Gujarat Chief Minister Bhupendra Patel and Keralam Chief Minister V.D. Satishan. Meanwhile, Nasik, Raigarh and Palghar districts continue to witness incessant rainfall while heavy showers persist across the Ghat regions of Maharashtra. IMD has issued a red alert for Palghar and Raigarh districts and Ghat areas of Nashik, Pune and Satara. More from our correspondent.
5: Heavy rainfall continued across Nasik and Igatpuri catchment areas, with several locations recording more than 300 mm of rainfall in last 24 hours. Authorities issued advisories for residents along Godavari River following water discharge from filled reservoirs. Raigarh and Ratnagiri district also received heavy rainfall, which resulted in flooding of residential areas. Palghar district has been witnessing very heavy rainfall over the past 8 days, prompting release of dam water into Surya River, leading to flooding of nearby low-lying areas. Akashwani News, Mumbai.
0: This is Akashwani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website www.newsonair.gov.in and download News on AIR app. Welcome back. Here with us on the news at 9. Benchmark domestic equity indices witnessed a sharp sell-off today, with both the Sensex and the Nifty plunging more than 2%. Spike in crude oil prices, weak global cues and renewed geopolitical tensions weighed heavily on the markets. We have a report.
6: The Sensex tumbled 1,677 points to close at 76,504. The Nifty also dipped 517 points to settle at 23,882. In the broader market on the National Stock Exchange, the Mid-Cap 100 Index fell over 1.5%, while the Small-Cap 100 Index lost more than 2.2%. Earlier markets opened on a negative note amid geopolitical concerns. Sentiment weakened further during the latter half of the session, after U.S. President Donald Trump said that the memorandum of understanding signed with Iran to end the conflict was over, adding that he did not want to engage with Tehran. With Ayushi's report, Gaurav Dhawan Lal for Akashwani News.
0: Speaking to reporters at the North Atlantic Treaty Organization NATO summit in Ankara, U.S. President Trump said he does not want to waste his time negotiating with Iran.
7: I think it's over. I don't want to deal with them anymore. They're led by sick people. They're vicious, violent people. And if they had a nuclear weapon, they'd use it. As far as I'm concerned, it's over. I'll speak to our negotiators. They want to negotiate. They're good people. Steve Witkoff, Jared Kushner. But they have to come back to me. As far as I'm concerned, it's just a waste of time dealing with them. They're liars. We make a deal. Everyone's agreed. No nuclear weapon. They go outside, talk to the press. They say, we never even talked about it. I'll let our wonderful negotiators keep talking if they want. But I don't like these people.
0: Trump's statement comes hours after the U.S. carried out a new round of military strikes against Iran, targeting more than 80 sites. The U.S. said the strikes were in response to Tehran's attacks on commercial ships in the Strait of Hormuz. Announcing the operation, U.S. Central Command CENTCOM said the strikes were conducted using precision-guided munitions and were aimed at degrading Iran's ability to threaten international maritime commerce. The Iranian military said coastal bases and civilian facilities were struck in the provinces of Hormozgan and Mahshahr. According to the Islamic Revolutionary Guard Corps, IRGC, strikes also hit Bandar Mahshahr in southwest Iran. IRGC said it had responded to the strikes by targeting U.S. assets in neighboring countries as sirens went off in Bahrain and Kuwait. India is holding on to its crown as the world's fastest-growing major economy, with the International Monetary Fund IMF projecting it to grow at 7% during the current calendar year. IMF's flagship biannual report, the World Economic Outlook Update, released today, projected India's gross domestic product to moderate in the next calendar year to 6.4%. In sports, the 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Centre assures all possible assistance to flood-affected states. U.S. President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semifinals. That is all in the news at 9. Good night.
8: நேரம் 9:15.
9: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
10: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல் நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
11: வணக்கம் சார்.
12: வணக்கம்.
10: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல்நினோ.
11: எல்நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
12: ஆக்சுவலா எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை தான் நாங்கள் எல்நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்சு. ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில். இந்த வெப்ப பகுதி வந்து எல்நினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்நினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்நினோன்னு சொல்லுவோம். இந்த எலினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட்வேர்டாக மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும், கிழக்கு தலை நோக்கி வந்துட்டு இருக்கும். தலை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது, மேகலை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுட் ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நடந்துட்டு இருக்கு. இதை எலினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்னினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28°C. அந்த 28°C இருந்து 28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்னினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2°C வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எலினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எலினோ கிடையாது. 28°C-28.5° வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28°C-லேருந்து அது 0.5 மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1°C அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எலினோ. அந்த 1-1.5°C 1.5°C வர வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5-2° வரைக்கும் ஸ்ட்ராங் எலினோ, 2 மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எலினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எலினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30°C மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எலினோ இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
13: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார்.
12: ஆமா,
13: அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப
12: பொதுவாக எங்களுடைய சரிக்கல் ரெக்கார்ட் படி எலினோ வந்து 1997 வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2015-2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து அந்த 1997-2015-2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. அப்போல்லாம் 2.5°C வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026 நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5°C கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்னைக்கு இப்படி இருக்க டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சர் எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2°C போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக அந்த அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும். அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும். உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997-2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. ஸோ இந்த காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெய்ஞ்சது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதிக மழை கொடுக்கும்.
13: எலினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க? இந்த எல்நினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
12: இதே இதை சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து இப்ப எல்நினோ லாலினோ வந்தா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாக அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்நினோன்னு சொல்லுவோம், குறையும் போது வந்து லாலி லாலின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
13: இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னென்னா, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
12: கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள் சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார் இந்த வாக்கர் சர்க்குலேஷன். அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து முடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங் இயக்கி விட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்லினோ நோ லாலினோ, அதாவது எல்லினோ இல்லை லாலினோ இல்லை, நார்மல் கண்டிஷன் நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைஸிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன் அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங்காகும். இப்போ இந்த எல்நினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங்காகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு மேலே சிங்காகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வந்ததுனால இந்தியாவில் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
13: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
12: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்நினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன் சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்நினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒன் வீக் இருக்கும், டென் டேஸ் இருக்கும். நம்ம எல்நினோவுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலாக எல்நினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்நினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த், 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாரும் சம்மர் முடிஞ்சுது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது, அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
13: இப்போ தமிழ்நாட்டை பத்தி சொன்னீங்க நீங்க, தமிழகத்துல வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்நினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
12: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்நினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து வடகிழக்கு பருவமழை, அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னா எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாக இருக்கும் இதுவரைக்கும் எல்நினோ பீரியடில்.
13: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில், ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
12: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு ஐந்து ஆறு இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்லினா வந்திருக்கு, ஸோ டூ இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துட்டுருக்கும். மறுபடியும் அது வந்து அது லாலினோ ஆகலாம், லானினா இல்லைன்னா எல்லினோ எல்லினோ ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஏழு வருஷம், ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்லினோ லாலினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
13: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா, சார் இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷ இடைவெளியில ஏற்படும், இப்படி எல்லாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனைய வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்கறாங்க, அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
12: ஆக்சுவலா இப்போ எல்லினோ உங்களுக்கு தெரியும், எல்லினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்லினோ என்று சொல்லுகிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டா வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னன்னா ஆக்சுவலா அதனுடைய இம்பாக்ட் இப்போ அந்த எல்லினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னன்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து, இன்னொன்னு காட்டுத்தீ இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமா இருக்கனால வந்து காட்டு தீகளை வந்து இருக்கும். ஸோ இந்த காட்டு தீனால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல அறியப்படுது.
13: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்க கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் உள்ளது?
12: ஆக்சுவலா நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சிருக்கோம். பசிபிக் பெருங்கடல் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நினோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நினோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நினோ 4 வச்சிருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்கு, நீனோ 3.4. அந்த 3ல பாதி 4ல பாதி ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லாலினோவா நியூட்ரல் கண்டிஷனா சொல்லுவோம்.
10: எல்னினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30, ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக என்ன துணிவாய், சாரமதி ராகம், ஆதி தாளம், முத்து தாண்டவர் பதம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து பாட வேண்டுமே. ராகம் ஹம்சநாதம், ரூபகதாளம் எம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது.

நேரம் 10:11. அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காணாமல் வீணிலே, காம்போஜி ராகம், கண்டச்சாப்பு தாளம், முத்துத்தாண்டவர் பதம்.

நிறைவாக தீராத விளையாட்டு பிள்ளை, ராகமாளிகை, ஏகதாளம் திஷ்டநடை, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சி தரும் பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் அருண்மொழி, சித்ரா பாடியது. சுழலும் தென்றல் உன் வருகைக்காக காத்திருக்க, ஏங்கும் மனம் எப்போதும் உன் நினைவில்